நிலவரங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என அவர் தெரிவித்தார். மலேசிய குறை தீர்ப்பாயம் ஒம்பட்ஸ்மன் மலேசியாவை உருவாக்கும் பரிந்துரை. அரசாங்க சேவை தொடர்பான பொதுமக்களின் புகார்களை திறம்பட கையாள்வதை உறுதி செய்வதற்கும் அதன் மூலம் பொதுச் சேவைகளின் தரத்தை உயர்த்துவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை என செயலாக்க நிறுவன உயர்நெறி ஆணையம் இஏஐசியின் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் பக்கார் தெரிவித்துள்ளார். குவாலலம்பூர் அனைத்துலக அளவிலான நிகழ்ச்சிகளுக்கான முதன்மை தேர்வாக நீடிக்க விண்ணப்ப செயல்முறைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்க அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசங்களுக்கான அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். இதனிடையே தலைநகரம் வட்டார பொழுதுபோக்குத்துறையின் முக்கிய பங்காளியாக மாறுவதற்கான விண்ணப்ப செயல்முறைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்க குவாலலம்பூர் மாநகராட்சி டிபிகேலுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் வேளையில் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பை நசுக்குவதற்கான ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேலிய ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 17 தொடங்கி அங்கு போர் நிறுத்தம் செயல்பாட்டில் இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே தினமும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்று வருகிறது. ஆரம்ப நிலை தோல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா தடுப்பு கதிர்வீச்சு சிகிச்சையை தொடங்கியுள்ளார். இதனால் அதிபரின் வழக்கமான பணிகள் தடைபடாது என அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வரும் அக்டோபரில் லுலா 4வது பதவிக்காலத்திற்கு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கிறோம். எங்களோட இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே நன்றிங்க.
1: சரி, மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம். ஆனா இதை பேசணும்னா போனா ஒவ்வொருத்தருமே நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் நம்மளுக்கு அழைக்க முடியும்.
0: மனசுல கையை வச்சுட்டு நீங்க உண்மையை சொல்லணுங்க. அதாவது என்ன கேட்க போறோம் அப்படின்னா, இந்த சாலையில நம்ம பாதுகாப்பை காப்பாற்றுவது நம்மளை யார் காப்பாத்துறாங்க அப்படின்னா, நம்ம தான் நம்மளை காப்பாற்ற.
1: ஆமா,
0: ஏன்னா நம்ம சரியா போய்கிட்டு இருப்போம். நம்ம சரியா இருந்தாலும் வர்றவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதனால சுத்தி முத்தி பாத்துக்கணும். கைபேசியை பயன்படுத்தாதீங்க. மது போதை மாதிரி இப்போ அழைத்து சொல்லுங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. உண்மையிலேயே மஞ்சள் நிறம் அப்படின்னா நம்ம நிக்கணும்.
1: ஆமா,
0: அதாவது அடுத்த அங்க பக்கத்து மஞ்சள் நிறம் வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம பயணம் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும்.
1: ஆமா,
0: உண்மையிலேயே மஞ்சள் நிறத்துல நீங்க நிக்கிறீங்களா?
1: ஆமா,
0: அதை மட்டும் எங்ககிட்ட அழைத்து சொல்லுங்க. 0322825733 4768 அப்படி நிக்கலன்னா பிரச்சனை இல்ல. சொல்லுங்க, நீங்க பேரு கூட சொல்ல ஒத்துக்கிட்டா போதும்.

0: உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9.
1: சரி, காலை வணக்கம். மின்னல காலை பொழுதுல எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். காலை மணி 8:15 ஆயிருச்சு. அங்க பரபரப்பா போய்கிட்டு இருப்பீங்க, நெரிசல்ல மாட்டிட்டு இருப்பீங்க. ஏன் இந்த டிராபிக் லைட் வந்துருச்சு, சீக்கிரமா தாண்டிடணும் அப்படின்னு ஓட பாப்போம்.
2: இந்த நொடி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப கூட யாராவது ஒருத்தர், நூற்றுல ஒருத்தராவது அந்த மஞ்சள்ல நீங்க கிளம்பி இருக்கலாம்.
1: ஆமா,
2: என்ன அப்படின்னா இந்த பச்சல் மஞ்சள் சிவப்பு விளக்கு அப்படின்னு இருக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு போனா.
1: ஆமா,
2: அதுல இந்த மஞ்சள் மட்டும் தான் நீங்க சொன்ன மாதிரி பாவப்பட்ட ஒரு ஜென்மமா எப்போதுமே என்னையும் கொஞ்சம் பாருங்களேன், நில்லுங்களேன்பா, நில்லுங்க, ஏன் நிக்காம போறீங்கன்னு கேட்பாங்க.
1: அதாவது மஞ்சள் நேரத்தை பார்த்தாலும் ஐயோ வந்துருச்சு சட்டு கடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஆனா மஞ்சள் விளக்கு அப்படின்றது வேகமா செல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க, எச்சரிக்கை அது. மஞ்சள் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுக்குது, நில்லுங்க, நிற்க தயாராகுங்க அப்படின்றத சொல்றதுதான் அந்த மஞ்சள் நிறம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க கண் முன்னாடி மஞ்சள் நிறம் ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது.
2: அது மறைக்கப்பட்டுருச்சோ
1: இருக்கு பத்திரமா அதே இடத்துல தான்,
2: அதே இடத்துல தான் இருக்கு.
1: ஆனாலும் உலக அளவில் மலேசியால மட்டும் இல்ல, நம்ம யாரையும் குறை சொல்ல, நீங்களும் ஒரு நாள் தவற விட்டுருக்கலாம், நானும் ஒரு நாள் தவற
2: நடந்திருக்கலாம்,
1: நடந்திருக்கு. ஆனாலும் அந்த எச்சரிக்கையை வந்து ஒரு கவனக்குறைவால வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ கார்ல போறோம், கார்ல போய்கிட்டு இருக்கும் போது நம்ம வேகமா முந்தி போக பாப்போம். ஆனா இப்போ நீங்க மோட்டார் சைக்கிளை பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வேகமா நடுவுல புகுந்து போகணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துலதான் விபத்து ஒண்ணு நடக்குது. நீயா நானா அப்படின்னு முந்திக்கிட்டு போறதுலதான் பிரச்சனையே நடக்குது. ஆக அழைத்து சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையிலேயே மஞ்சள் நிறத்தை பார்த்துட்டு நிப்பீங்களா, இல்ல சீக்கிரமா போயிருமோ அப்படின்ட்டு வேகமா போயிருவீங்களா? அழைத்து எங்களோட பேசுங்க.

0: கோகிலா மோகன் சொல்லும் போதே ஒரே மகிழ்ச்சி குதூகலமா இருக்கு குரல்ல.
1: உண்மையை சொல்லணுமே, மனசாட்சி தொட்டு எப்படி?
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: ரெண்டு பேரும் பஸ் ஆட்டீங்களா காலையிலே?
0: எங்க மனநிலைய சரி பாக்குற மாதிரி இருக்கு.
2: நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நல்லா பசியா இருக்கு, தெம்பாதான் உட்காந்துருக்கோம். சொல்லுங்க, மஞ்சள் நிறம் என்ன சொல்லுது?
1: மஞ்சள் நிறம் நான் வந்து ரொம்ப டிராஃபிக் லைட்டை வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அப்பப்ப மஞ்சள் வந்து
0: புரியல கோகிலா, அது என்ன அப்பப்ப? அந்த அப்பப்பன்றது ஒரு அலட்சியம், அது ஏதாவது ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தினால.
1: நீங்க சொல்றது உண்மை, ஆனா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இடத்துல மஞ்சள் நம்மளால தாண்ட முடியுமா முடியாதுன்னு பாப்பேன். ஆனா
2: ஒத்துக்கிட்டீங்களா உங்க நேர்மையை? நாங்க ரொம்ப பாராட்டு.
0: அவங்க வந்து

0: நிமல் பேசுறேன்.
1: நிமல், உண்மையை தானே பேச போறீங்க இப்போ?
0: நான் உண்மையை பேசுறேன்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை சொல்லுங்க.
0: நான் சொல்வதெல்லாம் உண்மை.
1: உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.
0: உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.
1: மஞ்சள் நிற லைட்ல போறேன்.
0: மஞ்சள் நிற லைட்ல வேகமா
1: போறேன். சொல்லுங்க, நீங்க நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா?
0: நான் வந்து 90% நிப்பேன். எனக்கு தெரியும், ஏன்னா என் வீட்டு மின்னுக்கே வந்து ஒரு டிராஃபிக் லைட் இருக்கு. அதுல வந்து மெதுவாதான் போகணும், ஏன்னா அது வந்து மெயின் ரோடுக்கு போற காட்டுல அந்த சின்ன ரோட்ல இருந்து மெயின் ரோடுக்கு போகுது.
1: சரி,
0: ஆனா நான் வீட்டுக்கு வரும்போது அது வேற ரோட் வழியா வரணும். அது ரோடு வந்து கொஞ்சம் பெரிய ரோடு, அது மேட்ல இருந்து இறங்குறதுனால வேகமா வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டிராஃபிக் லைட் வந்து பச்சை பின்னால வரவங்களுக்கும் சடன் பிரேக் வச்சா பாதிப்பு. சோ நான் வந்து அந்த டைம்ல வந்து நம்ம இதுல பாஸ் பண்ணிடுவோம், இல்லன்னா நம்மளுக்கு தான் பாதிப்பு, மத்தாருக்கும் பாதிப்பு. சோ அந்த மஞ்சள் வந்து இட்ஸ் பக்கப்பட நிக்கணும். ஆனா அந்த வேகத்துல மேட்ல இறங்குறதுனால வாய்ப்பு இருக்கு.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19.
1: இன்றைக்கு சாலையில பயணம் செய்யும் போது இந்த மஞ்சள் விளக்கு இருக்கு இல்லையா, அரசாங்கம் வந்து இலவசமா லைசன்ஸ் எடுக்கிற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி நம்ம பேச போறோம்.
2: சரி, இப்போ நம்ம ஒரு தோகை லட்சுமி இருக்கிறாங்க, சொல்லுங்க தோகை லட்சுமி.
3: கண்டிப்பா நான் பின்பற்றுறேங்க. ஏன்னா இந்த சாலை விதிமுறைகள்னு வரும்போது அத ரொம்ப கருத்தா கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுவேன். முக்கியமா இந்த சாலை சமிஞ்சை விளக்கு இருக்குல்ல, இந்த மஞ்சள் லைட் வந்ததுன்னா கண்டிப்பா நின்றுணும். இன்னொரு காரணம் வந்து நான் வந்து ஒரு வழக்கறிஞரா இருக்கேன், அதுவும் இந்த சாலை விபத்துகள்ல, ஐ மீன் சாலை விபத்துகள்ல இன்வால்வ் பண்ணி அடிபடுறாங்க இல்லையா, அவங்களுக்கான கிளைம் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது இப்ப நிறைய நம்ம பாக்குறோம், ஒருத்தங்களோட கவனக்குறைவுனால இன்னொருத்தங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு சாலை விதிமுறையை மீறக்கூடாது. அதை வந்து எப்பொழுதும் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்களும் சரி நண்பர்களும் சரி அதை எப்பொழுதுமே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு கொஞ்ச நேரம் நின்னுட்டு போறதுல நம்ம வந்து எதுவும் நம்ம லாஸ் பண்ண போறது இல்ல. அந்த மஞ்சள் நிறம்ன்றது வந்து உடனே கடந்து போயிடணும்ன்றது இல்ல, நிக்கணும், நின்னு வழி விட்டுட்டு பிறகு மெதுவா போகலாமே. அந்த கொஞ்ச நேரம் அவசரப்படுறதுனால வந்து இன்னொருத்தங்களோட உயிருக்கும் சரி இன்னொருத்தங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி அவங்களுக்கு பாதிப்பு வருது இல்லையா. சோ அதனால வந்து சாலை விதிமுறைகளை மட்டும் மீறக்கூடாது, அதுல வந்து ரொம்ப கருத்தா இருப்பேன் நானு.
4: பாடுற மூலியாடா இருக்கிறேன்.

0: 박명수.
1: உங்களுக்கு எது பிடிக்கும்?
2: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
3: வணக்கம் மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
4: காலை வணக்கம் மின்னல் FM நேயர்களே. நீங்க இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க, கடிகாரம் ஓடுது, மனசு பதறுது இல்லையா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த டிராபிக் கிடையாது, நீங்க ஒரு மலை போன்றவர். வானிலை மாறும், இடி மலை மின்னல் வரும், ஆனா மலை அசையாது. இந்த டிராபிக், உங்க பாஸோட கோபம், டெட்லைன், எல்லாமே ஒரு தற்காலிகமான வானிலை மாதிரி தான். நீங்க உங்களோட அமைதி, உங்களோட தெளிவான முடிவுகள், இதுதான் அந்த அசைக்க முடியாத மலை. நான் ட்ரெயின் பண்ணின சிறந்த தலைவர்கள் யாருமே உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க, அசைக்க முடியாத மலை போல. இன்னைக்கு சிக்னல்ல நிக்கிற ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு அசைக்க முடியாத மலை அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. நீங்க ஒரு மலை போன்றவர், இந்த வானிலை கடந்து போகும். லைஃப் இஸ் சிம்பிள்.

0: சாலையில் சமிஞ்சை விளக்கை முறையாக பின்பற்றுகின்றோமா, இதை பற்றி தான் இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம். இதற்கிடையில் வாகன உரிமம், ஆமா நிறைய பேர் இதை எடுக்கணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கலாம், அது தொடர்பாக தான் வாகன உரிமம் பயிற்சி பள்ளியில் இருந்து ஓ கணேஷ் நம்மோடு இணைந்திருக்கின்றார். சரிங்க கணேஷ், முதல்ல என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டுல வயது வரம்பு, இந்த லைசன்ஸ் எடுப்பதற்கான வயது பத்தி சொல்லுங்களேன்.
1: இந்த வயது என்னக்கா, பெரும்பாலும் வந்து நம்ம நாட்டுல வந்து இந்த மோட்டர் காடி லைசன்ஸ் இருக்கு. இந்த மோட்டர் லைசன்ஸ் எடுக்கிறப்ப வந்து ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து வயசு வந்து 16 வயசா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட பிறந்த நாள் பிறகு, அந்த டேட் பிறகுதான் நம்ம வந்து அந்த லைசன்ஸ் வந்து நம்ம பதிவு பண்ண முடியும். அதாவது 16 வயசு தான் கரெக்டா இருந்தாதான் நம்ம வந்து அந்த மோட்டர் லைசன்ஸ் பதிவு முடியும். அதே நேரத்துல வந்து இந்த காடி லைசன்ஸ் எடுக்கிறது வந்து ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து 17 வயசு நம்மளுக்கு இருக்கணும்.
0: அதாவது நம்ம பிறந்த நாள் முடிந்த பிறகுதான் எடுக்க முடியும்.
1: ஆமா ஆமா.
0: சரி கணேஷ், இப்போ நீங்க இந்த வாகன உரிமம் எடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து பிராக்டிகல், தியோரி, டெஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டு அவங்க வாகன உரிமம் எடுத்துவிட்ட பிறகு சாலையில பயணிக்கும் போது ஏன் இந்த விபத்துகள், கவனக்குறைவு எல்லாம் ஏற்படுது, அதிகமா கேள்விப்படுறோமே இப்போ.
1: மேடம், இது நீங்க சொல்றபோது என்னோட கருத்து என்னன்னாக்கா, இந்த மாதிரி விபத்து வந்து ஏற்படு காரணம் வந்து நம்ம வந்து இந்த மூணு விபத்து கரு நம்ம சொல்ல முடியும். ஒன்னாவது வந்து என்னன்னாக்கா, நம்மளோட சீக்கம், அதாவது நம்மளோட நடத்தை, நம்மளோட நடத்தை, அது வந்து ஒன்னாவது. ரெண்டாவது வந்து நம்மளோட இமோசி, நம்ம அந்த காடி ஓட்டுறப்ப இல்லைன்னா மோட்டர் ஓட்டுறப்ப நம்மளோட இமோசி, நம்மளோட மன அழுத்தம் எப்படி இருக்குன்ற அந்த சிச்சுவேஷன்ல வந்து அது அது அது இரண்டாவது. மூணாவது வந்து நம்ம சொல்ல முடியும், நம்ம அந்த காடி, நம்ம காடி இல்லைன்னா மோட்டர் ஓட்டுறப்ப வந்து நம்ம எது புன்னாரு ஆல்கோஹால் இருக்கிறோமா, புன்னாரு டாடால் இருக்கிறோமா, இது இதெல்லாம் தான் இந்த மாதிரி
0: காரணம்ன்றீங்க. ஆனா லைசன்ஸ் எடுக்கும் போது இதெல்லாம் சொல்லி கொடுத்து தானே, இந்த போதையில வாகனம் ஓட்ட கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுத்து தானே நீங்க அனுப்பி வைக்கிறீங்க.
1: பெரும்பாலும் நம்ம கிட்ட லைசன்ஸ் எடுக்கிறப்ப வந்து நம்ம வந்து மோத வந்து நம்ம வந்து இந்த அந்த சாலூன் அந்த பிசுறுத்துக்கு வந்து நம்ம வந்து குர்சூஸ் கொடுப்போம். அந்த குர்சூஸ் வந்து ஏறக்குறைய வந்து நம்ம வந்து 6 hours வந்து நம்ம வந்து இந்த புமாண்டு உபரிஹேமா பயிற்சிக்கு போவாங்க. அந்த பயிற்சி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சரியாக நம்ம கத்துக் கொடுத்து அப்புறம் நல்லா காடி ஓட்டினாக்கா நம்மளோட இன்டர்னல் டெஸ்ட் ஒண்ணு இருக்கும். அந்த இன்டர்னல் டெஸ்ட் செய்யறப்ப வந்து நம்ம வந்து இந்த நம்மளோட பயிற்சிகள் வந்து QTI ஆபீஸ் நம்ம சொல்லுவோம். டெஸ்ட் பண்றப்ப வந்து அவங்க நல்லா ஓட்டுனாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து லூலிஸ்தான் கொடுத்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. சோ நம்ம கிட்ட பயிற்சி எடுக்கிறப்ப வந்து அவங்க வந்து நல்ல முறையாக எல்லாம் சரியாக எடுத்து வராங்க. ஆனா அந்த லைசன்ஸ் கிடைச்ச பிறகு வந்து அவங்க வந்து சில நேரத்துல வந்து அந்த சீக்கப் வந்து அவங்க வந்து
0: பின்பற்றது இல்ல,
1: அது வந்து அதை ஃபாலோ பண்றது இல்ல.
0: அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த இலவச லைசன்ஸ் திட்டம், அதை பத்தி சொல்லிருங்க.
1: ஓகே, லைசன்ஸ் திட்டம்னாக்கா அரசாங்கம் வந்து இப்பத்துக்கு 2 திட்டம் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஒன்னாவது வந்து இந்த மை லைசன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மை லைசன்ஸ் என்னன்னாக்கா, பெரும்பாலும் வந்து இந்த பப்ளிக் யாரு அவங்களோட இசி பண்டாப்பாத்தூமா வந்து B40, அதாவது அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து மோட்டார் பைக் வந்து இலவசமாக கொடுக்கறாங்க. ஓகே, இப்போ ரீசனா வந்து இன்னும் ஒரு ப்ரோக்ராம் வந்து திட்டத்தை வந்து எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து மை B2S னு சொல்லுவாங்க. சோ மை B2S னாக்கா மை லிசன் B2S, அதாவது இந்த ஸ்கூல் படித்த பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து அவங்க வந்து இலவசமா கொடுக்காங்க. அது வந்து இந்த நம்ம ஜபத்தான் பண்டிடிக்கா நிகிரி மூலமாக அவங்க வந்து அந்த மாணவங்க வந்து அவங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்த பிறகு அவங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க.

0: எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் சிக்யூடெக் டிவேட் காலேஜ், 1333316 கில் இருந்தா
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: வணக்கம் மின்னல். இது ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், மஞ்சள் நிறத்துல மஞ்சள் சமிக்ஞை விளக்குல நிப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: ஆமா, ஆனா
0: சொல்லுங்க,
2: மஞ்சள் லைட் வந்தாக்க அப்பதான் பாப்பேன், முன்னுக்கும் காடி எதுவுமே இல்லையா, வேகமா ஒரே அழுத்து அழுத்துருது.
0: முயற்சி
2: மட்டும் பண்ணி
1: அமல்படுத்தணுங்க கொஞ்சம் இல்லையா? இல்ல நமக்கும் அவசரமா இருந்தாலுமே அந்த ஒரு நொடி தானே வேற வேற விபத்துக்கெல்லாம் ஏற்பட காரணமாகுது. அதனால இதற்கு பிறகு கொஞ்சமாச்சும் முயற்சி செய்யணும், சரியா?
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா அப்படின்னு ஷாலினி முடிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த சாலையில நம்ம வந்து வாகனம் ஓட்டுவதற்கும் மனநிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கா அப்படின்றத பத்தி தான் அடுத்து நம்ம பேச போறோம்.
1: மாலினி காத்திருக்காங்க, வாங்க கேக்கலாம்.
0: மனநல ஆலோசகர் என்ன சொல்றாங்க?
3: ஒருத்தவங்களோட டிரைவிங் பிஹேவியரும் சைக்காலஜியும் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை வந்து டிரைவிங் மூலமா கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், ஓரளவுக்கு வந்து ஆக்சுவலி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்படின்னா வந்து டெய்லி லைஃப்ல வந்து ஒருத்தவங்க எப்படி அவங்களோட இமோஷனை வந்து மேனேஜ் பண்றாங்கன்னு சம்டைம்ஸ் ரோட்டில் வந்து அவங்க கார் ஓட்டும் போது கூட நம்மளுக்கு தெரியும். ஓகே, சம் பீப்புளுக்கு வந்து சில பீப்புளுக்கு வந்து ரொம்ப கோபமாக ஆயிடுவாங்க, சில மற்ற டிரைவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக காடி ஓட்டுனா. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, மேபி அவங்களுக்கு வந்து லோ ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்கிறவங்களா இருக்கிறோம், அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்கனால வந்து சில விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ இது வந்து வெரி ஜெனரல். அண்ட் ஆல்சோ டெய்லி சிச்சுவேஷன்ல வந்து கொஞ்சம் இம்பேஷனா இருப்பாங்க, அவங்க அந்த பொறுமை வந்து கொஞ்சம் குறைதலா இருக்கும். ஆனா இதனால வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலா சொல்ல முடியாது, இந்த கோவப்படுறவங்க மற்றவங்க வந்து ஸ்லோவா ஓட்டுறத பார்த்தவங்க வந்து தே ஆர் பேட் பீப்புள், அவங்க வந்து தப்பான ஆளுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட் குட் பி சம்டைம்ஸ் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து பிகாஸ் ஆஃப் அவங்க ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கலாம், மேபி இமோஷனலி அவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஓ எக்ஸாஸ்டடா இருக்கலாம்.
1: பயணிக்கும் போது இருக்கும் போது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு
0: நீண்ட விடுமுறை வருது இல்லையா நமக்கு, ஆக அந்த விடுமுறை காலங்கள்ல நம்ம பயணம் செய்வோம், குடும்பத்தோடு போகும், நம்மளுக்கு நம்மள எதிர்த்து எதிர்ப்புறம் வந்து இன்னொரு குடும்பம் இன்னொரு கார்ல, அதனால விதிமுறைகளை மீறாம நம்ம குடும்பத்து மேலையும் முழு அக்கறையை காட்டி சரியான முறையில பயணம் செய்வோம்,
1: சாலை விதிமுறைகளை பின்பற்றுவோம், பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளலாம்.

0: யாரோ
1: இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லன்னு
0: சொன்னாங்க போல. சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
1: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
0: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
1: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
0: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
0: சொன்னாங்க.
1: அதேதான்.
2: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: எரிசக்தி நெருக்கடிக்கு நடுவே உணவுப் பொருள்களின் விலை தொடர்ந்து நிலையாக உள்ளது. மலேசியா இந்தியா இடையிலான வியூக பங்காளித்துவம் வலுப்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இம்மாதம் 18 முதல் 21 வரை உள்ளூர் உணவுப் பொருள்களின் விலை நிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய உணவுப் பொருள்களின் விலை ஏற்ற இறக்கத்தின் வரம்பு 2 முதல் 3.6 விழுக்காடு வரை மட்டுமே உள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நசுல்லா முகமது நாசிர் கூறினார். குறிப்பாக 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் சராசரி விலை தற்போது 9 ரிங்கிட் 57 சென்டாக பதிவாகியுள்ளது. வணிகர்கள் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு விலைகளை நியாயமற்ற முறையில் உயர்த்தாமல் இருப்பதை தடுக்கவும் பயனீட்டாளர்களை பாதுகாக்கவும் அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிப்புகளையும் செயலாக்க நடவடிக்கைகளையும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை விலைகளை ஒப்பிட்டு பார்க்க மக்கள் பிரைஸ் கேச்சர் செயலியை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றனர். நாட்டில் மருந்து மருத்துவ கருவிகளின் விநியோகம் தொடர்ந்து சீராகவும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா கூறியுள்ளார். குறிப்பாக முக்கிய இடர் அதிகமுள்ள நோய்களுக்கான மருந்துகளின் விநியோகத்தை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இடர்நிலை தேவை அடிப்படையில் இலக்கிடப்பட்ட முறையில் எந்தவொரு செலவின ஒருங்கிணைப்பையும் மேற்கொள்ள தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டென் கூட்டத்தில் ஒப்புக்கொள்ள பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் இந்த விநியோக நெருக்கடியை கையாள சுகாதார அமைச்சர் சிறப்பு பணிக்குழுவின் மூலம் நிலவரங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என அவர் தெரிவித்தார். கூட்டு நன்மைக்காக வட்டார பொருளாதார முன்னேற்றம் இருநாட்டு மக்களையும் உள்ளடக்கிய நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதில் மலேசியாவும் இந்தியாவும் வலுவான வியூக பங்காளித்துவத்தை விரிவுபடுத்துவதில் கடப்பாடு கொண்டுள்ளன. தூதரக பணியை நிறைவு செய்யவிருக்கும் மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி மரியாதை நிமித்தம் தன்னை சந்தித்து விடைபெற்றபோது மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ந்து வரும் மலேசியா இந்தியா இடையிலான எதிர்கால ஒத்துழைப்பு குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள அந்த சந்திப்பு நல்வாய்ப்பாக அமைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசியாவில் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் டிக்கெட் மோசடி நடவடிக்கையை ஒழிக்க பல்லி டிக்கெட் ஸ்லமா .my என்ற புதிய வழிகாட்டி தளம் அதிகாரப்படியாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் உள்நாட்டு கலை நிகழ்ச்சிகள் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு செல்ல விரும்பும் ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு முன் அவற்றின் உண்மைத்தன்மையை சரிபார்த்துக் கொள்ள முடியும் என தொடர்பு அமைச்சர் ரத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். 24 மாத முயற்சிக்கு பின் செயலாக்கம் கண்டுள்ள இந்த முன்னெடுப்பு கட்டமைக்கப்பட்ட தரவு பகிர்வின் மூலம் மோசடிகளை தடுப்பதற்கான முயற்சிகளை வலுப்படுத்தும் என அவர் குறிப்பிட்டார். அனைத்துலக அளவிலான நிகழ்ச்சிகளுக்கான அதிகாரத்துவத்தை குறைப்பதற்கும் அனுமதி வழங்கும் செயல்முறைகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கம் உறுதியளித்துள்ள நிலையில் குவாலலம்பூர் வட்டார பொழுதுபோக்குத்துறையின் முக்கிய பங்காளியாக மாறுவதற்கு தயாராகி வருவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். குவாலலம்பூர் உலகளாவிய தொழில்துறை பங்காளிகளின் முதன்மை தேர்வாக நீடிக்க விண்ணப்ப செயல்முறைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்க குவாலலம்பூர் மாநகர மன்றம் DBKL-க்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கான தடைகளை குறைக்கும் வகையில் உள்ளூர் கலை நிகழ்ச்சிகள் போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கான வைப்புத்தொகை விழுக்காட்டை அரசாங்கம் குறைத்துள்ளதாக அமைச்சர் விளக்கினார். மலேசிய குறை தீர்ப்பாயம் ஒம்பட்ஸ்மன் மலேசியாவை உருவாக்கும் பரிந்துரை அரசாங்க சேவை தொடர்பான பொதுமக்களின் புகார்களை திறம்பட கையாள்வதை உறுதி செய்வதற்கும் அதன் மூலம் பொதுச் சேவைகளின் தரத்தை உயர்த்துவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை என செயலாக்க நிறுவன உயர்நெறி ஆணையம் EAICயின் தலைவர் தான்சி டாக்டர் இஸ்மாயில் பக்கார் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அமைப்பு அரசாங்க முறைகேடுகள் தவறான நிர்வாகம் சேவை வழங்கலில் உள்ள பலவீனம் செலவினங்கள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிப்பதற்கான ஒரு தளமாக செயல்படும் என்றார் அவர். வரைவு கட்டத்தில் உள்ள அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதும் அடுத்த ஆண்டு முதல் தனது செயல்பாடுகளை தொடங்கும் என தான்சி டாக்டர் இஸ்மாயில் பக்கார் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: வடசில்லியில் 6.9 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் நிறுவனம் கூறியது. ஆயினும் உயிர் பொருள் சேதம் குறித்த உடனடி தகவல்கள் பெறப்படவில்லை. கலாமஹ் நகரிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் 100 கிலோமீட்டர் ஆழத்திலும் அத்தகமா பாலைவனத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக அது தெரிவித்தது. ஆனால் சுனாமி ஆபத்து இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நிலநடுக்க அதிர்வுகள் அரேகா, தரபாக்கா, அன்போபகாஸ்தா, அத்தகாமா ஆகிய பகுதிகளிலும் உணரப்பட்டதாக உள்ளூர் ஊடக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கொடிய அந்தா வைரஸால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் பயணித்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஸ்பெயின் நாட்டவர் ஒருவருக்கு அத்தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோமஸ் உலக் மருத்துவமனையில் உள்ள உயர்நிலை தனிமைப்படுத்தல் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ள அவருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் என ஸ்பெயின் சுகாதார அமைச்சு அறிக்கையில் கூறியது. ஸ்பெயினில் உறுதி செய்யப்பட்ட இரண்டாவது ஹந்தா வைரஸ் நீர்வாக இது உள்ளது. இந்த நச்சுயிரியின் பாதிப்பு டச்சு கொடியை ஏந்திய MV ஹோண்டஸ் சொகுசு கப்பலில் கண்டறியப்பட்டது. ஹந்தா வைரஸ் காரணமாக இதுவரை 3 உயிரிழந்தனர் என்றும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பை நசுக்குவதற்கான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு உத்தரவிட்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் விமான தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. மேற்காசிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் வேளையில் இந்த வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் தொடங்கி இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் போரில் ஈடுபட்டு வரும் லெபனான் எல்லையும் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் அடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அங்கு போர் நிறுத்தம் செயலாக்கம் கண்டாலும் இருதரப்புக்கும் இடையே தினமும் துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆரம்ப நிலை தோல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலாடா சில்வா தடுப்பு கதிர்வீச்சு சிகிச்சையை தொடங்கியுள்ளார். April 24 சிறிய தோல் கட்டி அகற்றப்பட்டதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் சிரியோ லிபனஸ் மருத்துவமனையின் மருத்துவர் கூறினார். இதனால் அதிபர் தனது வழக்கமான பணிகளை எந்தவித கட்டுப்பாடும் இன்றி தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லூலாவுக்கு 15 அமர்வுகளை உள்ளடக்கிய கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபரில் லூலா 4வது பதவிக்காலத்திற்கு போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 உலக கிண்ண காட்பந்து போட்டி குறித்த தகவல். உலக காட்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா வெளியிட்ட பட்டியலின்படி நடப்பு வெற்றியாளரான அர்ஜென்டினாவும் இங்கிலாந்து கென்சஸ் நகரை பயிற்சி தளமாக கொண்டுள்ளன. அடுத்த மாதம் நடைபெறும் உலக கிண்ண காட்பந்து போட்டியில் முதல் முறையாக 48 அணிகள் களமிறங்குகின்றன. அவற்றுள் 39 அணிகள் அமெரிக்காவை தளமாக கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. 7 நாடுகள் மெக்சிகோவிலும் 2 கனடாவிலும் முகாமிட்டுள்ளதாக 2026 ஃபீஃபா உலக கிண்ண தலைமை நடவடிக்கை அதிகாரி ஹேமோ சேச்சே தெரிவித்தார். எரிசக்தி நெருக்கடிக்கு நடுவே உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து நிலையாக உள்ளது. மலேசியா இந்தியா இடையிலான வியூக பங்காளித்துவம் வலுப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: வணக்கமினலில் நாம் இணைந்திருக்கின்றோம். ரொம்ப பரபரப்பா போனச்சு. சற்று முன்பு நம்ம கொடுத்த ஒரு தலைப்பு, மஞ்சள் விளக்குல நிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நேர்கள் உண்மையா நேர்மையா இருந்தாங்க.
1: அவங்க நேர்மை பிடிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் அந்த விதிமுறையை பின்பற்றணும்னு ஆசை இருக்கு போனா. ஆனா ஆசை இருந்து என்ன பண்றது, அந்த நேரத்துல அவசரத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம புத்தி சொல்றதை கேட்டுட்டு அப்படியே போயிடும். ஆனா அதனாலதான் பல விபரீதங்கள் நடக்குது. அதனால இதற்கு பிறகு கொஞ்சமாச்சும் நீங்க முயற்சி செய்யணுங்க, அவ்வளவுதான்.
0: சரி, இதற்கிடையில வந்து ஒரு தண்டனை வேற நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வேற என்ன வந்து நேர்காணல் பண்ணணுமா?
1: ஆமா, தயாரா இருக்கீங்க தானே?
0: தயாரா இருக்கேன்.
1: வாங்க
0: ஓ, ரொம்ப நாள் மனசுல தேக்கி.
1: ஐயோ, அப்படி எல்லாம் இல்லம்மா.
0: சரி, பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மீண்டாரு.

0: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுது EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 21 19.
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

0: பிஃபா உலக கிண காற்பந்தாட்ட போட்டி 2026 வரும் ஜூன் 11 தேதி தொடங்கவிருக்கின்றது. இதனுடைய அதிகாரப்பூர்வ மலேசியாவிற்கான ஒளிபரப்பு நிலையம் RTM
1: என்பது சொல்றதுல நாங்க பெருமை கொள்கின்றோம். இதெல்லாம் தாண்டி போனா இந்த ஒரு மாசம் இருக்கும் இல்லையா, இந்த காற்பந்தாட்ட உலகத்துக்கே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மின்னலையும் வணக்கம் மின்னல் அந்த திருவிழா ஆரம்பிக்க தான் போகுது.
0: கண்டிப்பா
1: வணக்கம் மாதிரி நாமும் கனவோட பெரிய பெரிய பிரார்த்தனையோட பிரேசில களம் இறங்க போறோம்.
0: ஆமா கண்டிப்பா, பிரேசில் பிரேசிலுக்கு வந்து ஆதரவா நாங்க ரெண்டு பேருமே இங்க இருக்கோம். அது வந்து நினைவு தெரிந்த நாள் முதல் புதுசாலாம் ஒன்னு வரல. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு குழுலாம் இருப்பாங்கல்ல, பரவாயில்ல இந்த முறை வந்து கலை கட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று வந்து ஷக்கீராவுடைய பாடல் ஒன்று வெளிவந்து உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி வந்து அதோடைய தீம் சாங் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஷக்கீரா ஒக்கா ஒக்கா லாலா அந்த மாதிரி பாட்டுல வந்து இப்ப வந்து அந்த தீம் சாங் இந்த ஆண்டுக்கான பாடல் வெளியிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 6 மில்லியனுக்கு மேல நேற்று இரவு வந்தது. இந்நேரம் அந்த 6 மில்லியனை தாண்டி பார்வையாளர்கள் அந்த பாடல் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. 2002 இருந்து இப்ப வரைக்கும் ஷக்கீரா தான் வேர்ல்ட் கப் உடைய அந்த தீம் பாடல பாடிட்டு இருக்காங்க.
1: அதுல என்னன்னா அந்த அந்த வரலாற்று அந்த வரிசையில வந்து இதான் முதல் முறையாக இந்த உலக கிண கார்பந்து போட்டியோட பாடல்கள்ல இவ்வளவு சீக்கிரமா பார்வையாளர்களை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கும் போது பாடல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஷக்கீரா ஆடுறாங்க, சுற்றி அந்த குழந்தைகள் ஏன்னா இந்த முறை 3 இடங்கள் சேர்ந்துதான், 3 நாடுகள் சேர்ந்துதான் இந்த வேர்ல்ட் கப்பை வந்து எடுத்து நடத்துறாங்க இல்லையா. அதனால அந்த பாடலும் ஒரு கலவையாகவே இருக்கு. போ நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இருந்தாலுமே அந்த பழம் பாடல்கள் எல்லாம் எல்லாருமே ஒப்பிட்டு பாக்குறாங்க, இந்த பாட்டு மாதிரி வராது, ரிக்கி மார்ட்டின் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேரோட பாடல்கள் வரிசையில இந்த பாடல் இன்னும் கவருமா இல்லையான்றது ஒரு கேள்வி குறித்தான். இதற்கு மத்தியில முதல் ஆட்டம் வந்து மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து June 12 அதிகாலை 3 மணிக்கு வந்து ஆரம்பமாகின்றது.
0: சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களையும் உங்களுக்காக நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதற்கிடையில RTM இதனுடைய அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு நிலையம் அப்படின்றதுனால RTM கிளிக்க மறந்த பதிவிறக்கம் செய்ய மறந்துடாதீங்க. உங்ககிட்ட எந்த பணமும் வாங்கலங்க, முற்றிலும் இலவசம். RTM உங்களுக்கு வழங்குவது எல்லாமே முற்றிலும் இலவசம். மின்னலை நீங்க கேட்கணுமா, RTM கிளிக்க நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்க TV 1, TV 2 செய்தி பிரிவு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க இலவசமா RTM கிளிக்கின் மூலம் பார்க்கலாம். நீங்க ஸ்மார்ட் டிவி உங்க வீட்டில் இருக்கா, அதை பதிவிறக்கம் பண்ணி இந்த ஆப்ஸையும் நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்ட் கப் இதனுடைய விளையாட்டுகளை ஒவ்வொரு ஆட்டங்களையும் நீங்க இலவசமாகவே இருக்கிற இடத்துல இணைய வசதியோட நீங்க பார்க்கலாம்.
1: அதுவும் நேரலையாகவே நீங்க பார்க்க போறீங்க. குறிப்பாக நம்முடைய அந்த அணி போனா குரூப் சி ல இடம் பெற்றிருக்கு. பிரேசில் வந்து 14 June 6 மணிக்கு காலையில பிரேசிலும் மொரக்கோவும் தான் களம் இறங்குறாங்க.
0: என்ன கிழமை அது?
1: அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது, 14 June.
0: இப்ப மறுநாள் வேலை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில,
1: ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில வருது. பரவாயில்ல, நமக்கு தான் தெரியல ஒரு மாசம் நம்ம எதெல்லாம் தியாகம் பண்ணணும்.
0: அல்மாரியில இருக்கிற எல்லா ஜெர்சி வெளியே எடுக்க போறோம்.

0: வணக்கம். இணையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சொல்லுங்க திரேசா.
1: என்னன்னா, வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த நீண்ட தொடர் விடுமுறை இருக்கு இல்லையா,
0: சரி,
1: அதனால கேடிஎம் ஓட வரலாற்றுல 347,000 ரயில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்து முடித்தாயிருச்சு. அப்போ அவ்வளவு பேர் போனா பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே போக்குவரத்து அமைச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாட்டில் இருக்கிற இந்த போக்குவரத்து நெரிசல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலைக்கு மத்தியில பொது போக்குவரத்தை நீங்க பயன்படுத்தீங்கன்னா நேரத்தை மிச்சப்படுத்தலாம், உங்களுடைய பயணத்தோட நேரத்தை நீங்க திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகாரம் இப்ப பாத்தீங்கன்னா வரலாறு படிச்சிருக்கல கேடிஎம்.
0: இல்ல, இப்ப நான் என்ன நினைக்க கேக்குறேன்னா, கேடிஎம் டிக்கெட் விற்பனையே 300,000 மேல இருக்குதுன்னா, பிளஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 200,000 மேற்பட்ட வாகனங்கள் பயணம் செய்யும் அப்படின்னு. அப்ப நான் லட்சக்கணக்கானோர் வந்து பல இடங்களுக்கு பயணம் பண்றாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது இந்த நீண்ட விடுமுறையில.
1: நாளை தொடங்கி தொடர் விடுமுறைக்கு எல்லாரும் கிளம்ப போறாங்க. ஒருவேளை இன்றைக்கு கூட நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு திரும்பலாம். மீண்டும் நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நேரத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதை திட்டமிட்டு பார்த்து கொஞ்சம் சரிபார்த்து பயணத்தை மேற்கொள்ளணும். கிளம்புறதுக்கு முன்னதாக உங்க வாகனத்தை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துங்க. போதுமான அளவுக்கு எண்ணெய் இருக்கா, கருப்பெண்ணெய் இருக்கா, நம்ம டயர்கள்ல காற்றுலாம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம போகும்போது பயணம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்பு 9 0 7 2 9 1 9.

0: இலக்கு மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம் திரேசா. இந்த ஜூன் முதலாம் தேதியிலிருந்து சில விஷயங்கள் அமலுக்கு வருது, அதை கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும்.
1: ஆமா,
0: இதுல என்னன்னா ஜூன் முதலாம் தேதி கடுமையான இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மலேசியா அறிமுகப்படுத்தவிருக்கின்றது.
1: சரி, இது என்ன அப்படின்னா, பொதுவாக இப்ப வந்து மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும், இவங்க சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு அவசியம்னால் ஒன்று. இரண்டாவது, அதில் உள்ள உள்ளடக்கங்கள் அவங்களுடைய மனநிலையும் மன ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை முறையும் பாதிக்கிறதுனால அதற்கு தான் ஒரு வயது வரம்பை நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. ஜூன் ஒன்றுக்கு பிறகு போனா இந்த வயது வரம்பை பின்பற்றுவோர்கள் ஒருவேளை அவங்க நிர்ணயித்த அந்த வயதுக்கு குறைந்தவர்களாக இருந்து அவங்களுக்கு அந்த கணக்குகள் இருந்தது அப்படின்னா அது நீக்கம் செய்யப்படும்.
0: 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் முக்கிய சமூக ஊடக சேவைகளில் கணக்குகளை தொடங்குவதை தடுப்பதை இந்த புதிய முறை நோக்கமாக கொண்டிருக்கு. ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த இணைய வழி பகடிவதை, இந்த சைபர் புலி இருக்குல்ல இது, அப்புறம் இணைய குற்றவாளிகள், தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள், சிறார்கள் மனநல பாதிப்பு குறித்த இந்த இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கா சமூக வலைதளங்கள். அதனால தான் இந்த விஷயம் வந்து ரொம்ப கடுமையா பார்க்கப்படுது மலேசியாவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது.
1: இதற்கிடையில் இந்த போலி கணக்கு, ஃபேக் அக்கவுண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதிகமான புகார்கள் நீங்க சொன்ன மாதிரி போனா இந்த பகடிவதையாக இருக்கட்டும் அல்லது கிண்டல் செய்யறது கேலி செய்யறது எல்லாமே வந்து அவங்க நிஜ புகைப்படங்களையும் நிஜ பெயரையும் பயன்படுத்த மாட்டாங்க. இதற்கு பிறகு இன்னொரு புதிய ஒரு முறையும் அங்க வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அடையாள அட்டை கடப்பிதழ் இருக்கு இல்லையா, இதனுடைய எண்களும் அங்க சேர்க்கப்படும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு 16 வயசுங்க எனக்கு 17 வயசுங்க பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு பிறகு அவங்க புதிதாக ஒரு கணக்குகளை திறக்க வேணும் அப்படின்னா முறையாக அடையாள அட்டை அல்லது கடப்பிதழ் வந்து அவங்களுக்கு ஒரு சான்றாக கேட்கப்படும். ஆக மிக தீவிரமா இருக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க, இப்போ உங்க வீட்டில் உள்ளவங்க 14-15 வயதுல சமூக வலைதளங்கள் வைத்திருந்தாங்க அப்படின்னா ஜூன் ஒன்றுக்கு பிறகு அது இல்லாமல் போகலாம்.
0: அதுக்கப்புறம் இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி நம்ம பதிவு பண்றதுனால இந்த ஃபேக் ஐடி இந்த மாதிரியான போலியான விஷயம் இன்னொருத்தவங்களை பகடிவது செய்யறதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. செய்தாலும் நான் இல்ல, அதே மாதிரி உங்களுடைய கணக்குகளை மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதை அவங்க தவறுதலா பயன்படுத்துறாங்க, மத்தவங்களை பகடிவது பண்ணலாம், இதனால நீங்க பாதிக்கப்படுவீங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்போம்.

0: வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதாவது காலையிலே கேட்ட கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான, நிறைய பேர் கூப்பிட்டிருந்தாங்க. அதாவது என்றைக்காவது காலணியை மாத்தி அணிஞ்சிட்டு போயிருக்கீங்களா, சட்டையை திருப்பி போட்டு போயிருக்கீங்க,
1: அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா? மோனா,
0: காலணியை மாத்தி போட்டது இருக்குது, ஆனா வெளியே வந்தோடனே பாத்திருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்.
1: தப்பிச்சுட்டு
0: அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 7:15 ஒரு மேலதிகாரி ஒரு நேர்காணலுக்கு வந்திருக்கிறவங்க சீக்கிரமா வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வேலைக்கு எடுக்கல அப்படின்றத பத்தி பேசணும். 8 பிறகு
1: சாலை சமயம் விளக்கில மஞ்சள் நிறத்துல நீங்க நிற்கணும், ஆனா நிக்காம போவீங்களா, உண்மைய சொல்லுங்களா அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா உண்மையிலே நம்ம நேயர்கள் அழைத்து உண்மையை சொன்னாங்க. அந்த நேர்மை பிடிச்சிருக்கு,
0: அந்த நேர்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதற்கிடையில நீண்ட விடுமுறை நிறைய பேருக்கெல்லாம், நாளைக்கு பொது விடுமுறை, ஆக பொது விடுமுறையை குடும்பத்தோட மகிழ்ச்சியா நம்ம கழிப்போம்.
1: எங்க இருந்தாலும் உங்களோட நாங்கள் எங்களோட நீங்கள் விடைபெறுகின்றோம். நான் ரை சலசாரு,
0: நான் புவனா வீரமோகன். அடுத்து உங்களை இளமை உல்லாசத்துல சந்திக்க வந்திருக்காங்க
1: அஸ்வினி ராஜசேகரன்.
0: மீண்டும் சந்திப்போம்.

பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மே 24 நாள் பிலிப்பீன்ஸ் ஏஞ்சலஸ் நகரில் கட்டடம் சரிந்ததில் பாதிக்கப்பட்ட 2 மலேசியர்களில் ஒருவர் உயிரிழந்ததை மலேசிய வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. உயிரிழந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை எளிதாக்குவது உட்பட குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகம் வழங்கி வருவதாகவும் அமைச்சு அறிக்கையில் கூறியது. இந்த இக்கட்டான நேரத்தில் உயிரிழந்தவரின் குடும்ப அமைச்சர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. கந்திங் மலையை நோக்கிய சாலை கட்டண வசூலிப்பு வரும் வியாழக்கிழமையும் ஜூன் 28 நாளும் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. கந்திங் செம்பா, கந்திங் மலை வாயிலும் கோத்தோங்ஜயா வாயிலும் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளன. வாகன பிரிவின் அடிப்படையில் 3 ரிங்கிட் 30 சென்ட் முதல் 25 ரிங்கிட் வரையிலான கட்டணம் வசூலிக்கப்படும் என லிங்காரன் செக்அப் நிறுவனம் தெரிவித்தது. பேரா இஸ்லாமிய மலாய் பண்பாட்டு மன்றம் மைக் 2026 ஜக்காட் பெறுநர் திறன் பயிற்சி திட்டத்திற்கு 919 பங்கேற்பாளர்களை ஈர்க்க இலக்கு கொண்டுள்ளது. இதற்காக 9.6 மில்லியன் ரிங்கேடு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பின் மனித மூலதன மேம்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது அமைந்திருப்பதாக தலைமை செயல் அதிகாரி சம்சுல் அசீமான் முகமது சாலிஹ் தெரிவித்தார். பயிற்சிகளை வழங்கும் 3 நிறுவனங்களுடனான உடன்படிக்கையில் கையெழுத்து நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து போக்குவரத்து கடுமையாக்கப்பட்டிருந்த முக்கிய எரிசக்தி வழியான ஹார்மோஸ் நீரிணையை கடந்து ஜப்பானிய எண்ணெய் கப்பல் ஜப்பான் சென்றடைந்ததாக கியூடோ செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பலிலிருந்த 3 ஜப்பானியர்கள் உட்பட பணியாளர் அனைவரும் நலமுடன் இருப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் மினோரு கிஹாரா தெரிவித்துள்ளார். விளையாட்டு. உலகக்கிண்ண காட்பந்து போட்டி தொடங்குவதற்கு சில வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் லியோனல் மெஸ்ஸியின் இடது தொடை பின்பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ பரிசோதனையின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா காட்பந்து ரசிகர்களை இது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்டர் மயாமிக்காக விளையாடிய போது மெஸ்ஸி காயமடைந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள், தகவல்கள், போட்டி அங்கங்கள்னு சொல்லி எல்லாமே உங்களுக்காக கைவசம் வைத்திருக்கோம். நீங்க தொடர்ந்து இணைந்திருந்தால் மட்டும் போதும். வாங்க இன்றைக்கு தொடக்க பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

0: காதல் திருமணமா வீட்டுல பாத்து வைத்ததா?
1: கரெக்டா கேட்டேன்.
0: காதல் திருமணம், காதல் முறையா ஒரு காதல் திருமணம் புரிந்தவரோட மலரும் நினைவுகள்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த கதையை நீங்க எங்களுக்கு சொல்லியே ஆகணுமே.
1: எங்க வீடு அவங்க வீடு பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் வீட்டுல எதிர்த்து.
0: அதான எந்த காலத்துல சம்மதிச்சிருக்கு. சரி,
2: லோக ஜோதி ரூபம் போலே நீலவான மேலே சந்திரிகா நீ வந்தாய்.
0: மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இன்று டேசா மந்தாரியை சேர்ந்த சுப்ராயன் தேர்வு செய்த பாடல்கள்.

விஸ்வஜித் மற்றும் சித்தாரா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, மோகன்லால் நடிச்ச அந்த திருஷ்யம் படம் இருக்கு இல்லையா, இந்த வரிசை படங்கள் வெற்றி பெற்றதை அடுத்து அதன் மூன்றாவது பாகம் வந்து உருவாகி இருக்கு. இதுல மோகன்லாலுடன் மீனா, அன்சிபா ஹசன், அஸ்தர் அனில் இப்படி பலரும் வந்து நடிச்சிருக்காங்க. ஜித்து ஜோசப் இயக்கிய இந்த படத்தை ஆசிர்வாத் சினிமாஸ் வந்து இயக்கியிருப்பாங்க. நடிகர் மோகன்லால் ரசிகர்களுடன் இணைந்து முதல் நாள் முதல் காட்சியை பார்த்தாரு. அதற்கு வந்து அவரு ட்விட்டர் பக்கமா என்ன பதிவு செய்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் குட்டியை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக அவரை பார்ப்பதற்கும் நன்றி, இல்லனா இத்தனை பாகங்களை நாங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான திரைப்படம். தமிழில் பார்த்தீங்கன்னா பாபநாசம் அப்படின்ற திரைப்படம் கூட வெளிவந்தது, ஆனா மலையாளத்தில் இது மூன்றாவது பாகத்தை எட்டியுள்ளது அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, கையால் எழுதப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இனிமேல் வந்து செல்லாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் வைரலா பரவிட்டு இருக்குங்க. ஆனா இது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இது உண்மை இல்லை. மலேசிய பதிவுத்துறை தெளிவாக சொன்னது என்னன்னா, கையால எழுதப்பட்ட பழைய பிறப்பு சான்றிதழ்களும் இன்னும் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழப்பம் வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவருடைய பழைய கையெழுத்து பிறப்பு சான்றிதழை எடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ போன போது அங்க இருந்த அதிகாரி வந்து இது பழைய நகல், புதிய நகல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்து ஓ, பழைய சான்றிதழை பயன்படுத்த முடியாது அப்படின்னு தவறான புரிதல்ல சமூக வலைதளத்துல பதிவேற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையால எழுதப்பட்ட பிறப்பு சான்றிதழ் ரத்து செய்யப்படல, அது இன்னும் பயன்படுத்தலாம். ஆனா எழுத்து மங்கி இருந்தா அல்லது கிழந்திருந்தா புதிய நகல் எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் வந்து நம்ம அரசாங்கம் வலியுறுத்தி இருக்காங்க.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இதனை தொடர்ந்து 11 மணிக்கு மேல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8-11 மணிக்கு மேல நீங்க தாராளமா அழைத்து பேசலாம். அடிக்கடி அழைக்கும் நேர்கள் புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் ஒரு குட்டி குட்டி நினைவூட்டல். புதிய பாடல்கள், என்ன பாடலை கேட்கலாம் அப்படின்னு மனசுல வச்சிருக்கீங்களோ அந்த பாடலை நீங்க அழைத்து கேட்கலாங்க. என்ன பாடல் வேண்டும் பிடிச்சவங்களுக்காக நினைச்சவங்களுக்காக. இப்ப பொதுவா வந்து வானொலிக்கு எதுக்கு அழைப்போம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றதுக்காக அழைப்போம். ஆனா சும்மா ஒருத்தவங்களை நினைச்சாங்க அவங்களுக்காக ஒரு பாடல் அப்படின்னு கேட்கும் போது அது நிறைய சுவாரஸ்யம் கொடுக்குங்க. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறீங்க அப்படின்றத எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. இப்போ அங்க நிகழ்ச்சியில் அந்தோனிதாசன் கொண்டு வரும் பாடலை அடுத்ததாக நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: தாளம். இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
3: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து போக்குவரத்து கடுமையாக்கப்பட்டிருந்த ஹார்மோஸ் நீரிணையை கடந்து வந்த முதல் ஜப்பானிய எண்ணெய் கப்பல் ஜப்பான் சென்றடைந்ததாக கியூடோ செய்தி வெளியிட்டுள்ளது. அந்நாட்டின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான இடி மிட்சோ கோசான் நிறுவனத்தின் துணை அமைப்பால் இயக்கப்படும் அந்த எண்ணெய் கப்பல் ஜப்பானின் தினசரி உள்நாட்டு தேவையில் சுமார் 80 விழுக்காட்டுக்கு இணையான 2 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கப்பலிலிருந்து 3 ஜப்பானியர்கள் உட்பட அனைத்து பணியாளர்களும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் மினோரு கிஹாரா தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதனை அழிப்பதற்காக அமெரிக்கா அல்லது வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என அவர் கூறினார். அந்நடவடிக்கைக்காக யுரேனியம் விரைந்து அமெரிக்காவுக்கு அல்லது தெஹ்ரானின் ஒருங்கிணைப்புடன் அதனை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்று அவர் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த நடைமுறை அணுவாற்றல் ஆணையம் அல்லது அதற்கு இணையான அமைப்பின் மேற்பார்வையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். இதற்கிடையே அமெரிக்க படைகள் ஈரானின் தென்பகுதியில் தாக்குதல்களை நடத்தியுள்ளதை அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் சென்காம் தளபதி உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானிய படைகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து அதன் வீரர்களை பாதுகாக்கும் பொருட்டு அந்த தற்காப்பு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் கண்ணிவெடிகளை பொருத்த முயன்ற ஈரானிய படகுகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீதும் தாக்குதலை விரிவுபடுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஈரான் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளுக்கிடையே சீனாவின் சந்தேக பார்வைக்கு உள்ளாகியிருக்கும் குவாட் பாதுகாப்பு கூட்டணி மீண்டும் புத்துயிர் பெற அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளை சந்திக்கவுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சீன பயணத்தில் இரு நாடுகளும் இணைந்து G2 அமைப்பாக செயல்படுவது குறித்து பாராட்டி பேசிய 10 நாள்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இதனிடையே பெய்ஜிங்கின் எழுச்சி குறித்து கவலையடைந்துள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இந்த G2 கோட்பாடு தங்களை புறந்தள்ளி விடுமா என அஞ்சுகின்றன. ஜனநாயக கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா தொற்று வேகமாக பரவி வருவதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் ஆப்பிரிக்கா CDCயும் உலக சுகாதார நிறுவனமும் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளன. 900க்கும் மேற்பட்டோர் அத்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக ஆப்பிரிக்கா CDC தலைமை இயக்குநர் ஜென் கெஷயாக் தெரிவித்துள்ளார். அவ்விரு நாடுகளில் 106 பேர் அத்தொற்றால் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பது உறுதிப்படுத்த பட்டுள்ளதாக அவர் கூறினார். உகாண்டாவில் 5 பாதிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யாவும் வங்காளதேசமும் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான உரம் விநியோக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. 2026-2027 நிதியாண்டில் 500,000 டன்களுக்கும் அதிகமான உரங்களை வங்காளதேசம் இறக்குமதி செய்ய உள்ளதாக வங்காளதேசத்திற்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் வெளிநாட்டு வர்த்தக சங்கம் ப்ரோடின் க்ரானுடனும் வங்காளதேச விவசாய மேம்பாட்டுக் கழகம் BADC உடனும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக ரஷ்ய தூதரகம் அதன் டெலிகிராம் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. உலகக்கிண்ண காட்பந்து போட்டி தொடங்குவதற்கு சில வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் லியோனல் மெஸ்ஸியின் இடது தொடை பின்பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ பரிசோதனையின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா காட்பந்து ரசிகர்களை இது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்டர் மயாமி அணிக்காக விளையாடிய போது 38 வயது மெஸ்ஸி காயமடைந்தார். 73வது நிமிடத்தில் அவர் ஆட்டத்திலிருந்து வெளியேறினார். முன்னதாக பிலடெல்பியாவில் நடைபெற்ற மேஜர் லீக் ஸ்கோரர் ஆட்டத்தில் அவன் 6-4 என்ற கோல்களில் அபார வெற்றியை பதிவு செய்தது. 2026 உலகக்கிண்ண காட்பந்து போட்டி June 11 தொடங்குகிறது. இந்நிலையில் June 16 அர்ஜென்டினா தொடக்க ஆட்டத்தில் அல்ஜீரியாவை சந்திக்கின்றது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு நாம தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து நீங்க தாராளமா வந்து இன்றைக்கு எங்களுக்கு அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அழைத்து பிடிச்ச பாடலை கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு வகையும் இருக்கு. மின்னலஃபம் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா கொஞ்சம் உற்சாகமான ஒரு குரல் பதிவை நீங்க எங்களுக்கு அனுப்பணும். குரல் பதிவை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பெயர், அதற்கு பிறகு யாருக்காக வாழ்த்து சொல்றீங்க, என்ன 2010 பிறகு உள்ள பாடல் அப்படின்றதையும் இன்ஸ்டாகிராம் குரல் பதிவு மூலமா நீங்க அனுப்பலாம். கொஞ்சம் உற்சாகமா அனுப்புங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் சோர்ந்து போய் அனுப்புறீங்கன்னா கேட்கறதுக்கு அவ்வளவு இதுவா இருக்காது. அதுக்குதான் உங்களோட பேச நாங்க ரொம்ப அவ்வளோடு காத்திருக்கோம். தாராளமா நீங்க அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பிடிச்சு உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். அடுத்ததாக கோகிலா கோவிந்தன் அழைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். கோகிலா, எப்படி வானிலை அந்த பக்கமா, மழையா வெயிலா?
1: இப்போதைக்கு மழையா இருக்கு அஸ்வினி. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். சரி சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: ஒரு கவிதா வாழ்த்து சொல்லலாம்.
0: நிச்சயமா சொல்லுங்க.
1: இணைந்த இரு இதயங்களும் இமயம் போல உயர்ந்து ஈடில்லா மகிழ்வை பெற்று இணை பிரியா உயிராக டைப்பிங் லாரூட்டியில் இருக்கும் சித்தப்பா திரு லோகநாதன், சித்தி திருமதி தேவி அவர்களின் மகன் தம்பி பிரேம்குமாருக்கும், கமட்டிங் தாமன் ஜானா ஜெயாவில் இருக்கும் அங்கிள் திரு ராஜேந்திரன், அண்டி திருமதி அம்மா கண்ணு அவர்களின் மகள் கவீந்திராவுக்கும் எதிர்வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் நடைபெற உள்ளது. தம்பி பிரேம்குமாருக்கும் கவீந்திரா இருவருக்கும் டைப்பிங் தாமஸ் சிங்கேமாஸ் அப்பா திரு எம் எஸ் ராஜீவ் கோவிந்தர், அம்மா திருமதி துரையம்மா, கோகிலா கோவிந்தர் மற்றும் குடும்பத்தினர் அனைவரின் அன்பான வாழ்த்துக்களை விஷ் பண்ணிட்டு பவளமல்லி பாடலை அவங்களுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
0: நிச்சயமா அடுத்ததாக பவளமல்லி பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அஸ்வினி.

மற்றும் ஸ்ருதி ஹாசன் கொண்டு வந்த பாடலை தான் நாமளி குறிச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் அழைக்கலாம். 3328257333 அல்லது 4768 உங்களோட பேச நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். இப்போ ஒருத்தவங்களை நினைச்சிட்டு இருப்பீங்க, இல்ல பிடிச்சவங்களா இருப்பாங்க, இல்ல யதார்த்தமா அவங்களுக்காக பாடலை கேட்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. தாராளமா நீங்க எங்களுக்கு அழைத்து பாடலை விரும்பி கேட்கலாம். மீண்டும் எங்களை சொல்றோம், 3328257333 அல்லது 4768.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: வணக்கம்மா, எங்க காப்பார்ல இருந்து தேவி பேசுறேன்.
1: தேவி சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க, யாருக்காக கேட்க போறீங்க?
0: இதே மகளுக்காக கேக்குறேன்மா. மக
1: பிறந்த நாளா ஏதோ மகளுக்கு?
0: இல்லம்மா, அவங்களுக்காக நான் எப்போது விரும்பி கேக்குற பாட்டு. கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அந்த பாட்டு,
1: அச்சோ
0: அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அவங்க வந்து சரவாக்கல படிக்கும் போது கொஞ்ச நேரம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாங்க. அப்ப அந்த பாட்டு ஏறியோட அந்த பாட்டு பாடுது, அப்ப என் மனசுல உள்ளது அது அப்படியே வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த ஃபீலிங் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்ப அவங்க படிச்சு வந்து 9 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அந்த பாட்டுல அந்த ஒரு ஃபீலிங் ஒண்ணு என் மனசுக்குள்ள இருக்கு.
1: இப்படி ஒரு காதல் பாடல மகள் கொஞ்ச நேரம் இருக்கணும்ன்றதுக்காக கேட்கலான்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஆனா நல்லா இருக்கு,
0: அதோட வாசிங்க நல்லா இருக்கு இல்லைங்களா?
1: ஆமா,
0: காதலன் காதலிக்கு வர்றது மட்டும் இல்லம்மா, மகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் தாய்க்கும் வரக்கூடிய காதலும் காதல் தானம்மா.
1: அடடா, உண்மைம்மா, சரியா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்ததா பாடல கேட்கலாங்களா?
0: சரிம்மா, ரொம்ப நன்றி, உங்ககிட்ட பேசுறது முதல் பேசியிருக்கேன்.
1: மகிழ்ச்சிமா, நன்றி.

0: நான் தனபாக்கியம் பேசுறேமா. நேத்து என்னுடைய பேரனுடைய பிறந்த நாளு. நேத்து எல்லாம் தொடர்பு கொண்டேன், கிடைக்கவே இல்லை.
1: இன்றைக்குதான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாழ்த்து சொல்ல.
0: நேத்து இரவு 11 மணி மட்டும் தொடர்பு கொண்டாமா, கிடைக்கல.
1: சரி, இப்ப உங்களுக்கு அழைப்பு கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா உங்க வாழ்த்து.
0: அவர் பேர் வந்து தருண்மா.
1: தருண்னா, தருண்க்கு எத்தனை வயது?
0: 10 வயதுமா.
1: 10 வயது பிறந்த நாள் கொண்டாடுறாரு. என்ன பரிசு கேட்டாரு உங்ககிட்ட?
0: நான் எதுவும் என்னால வாங்கி கொடுக்க முடியலமா, காசு கொடுத்துட்டாமா.
1: ஆமா, பாட்டி கிட்ட இருந்து கிடைக்கிற காசு அது ஒரு தனி சுகம்
0: தான்.
1: சரி,
0: அவர வாழ்த்துவது வந்து அவங்க அப்பா அம்மா தனராஜ் சத்யவாணி தம்பதிங்க, அப்புறம் சித்தப்பா சின்னம்மா மதிவானன் ரேவதி தம்பதிங்க, இன்னொரு சித்தப்பா முகிலன், அப்புறம் அத்தை அவங்க செல்ல அத்தை ஆசிரியை யுவதரணிமா.
1: நன்றி, அழைத்த வைக்கு.
0: நல்ல பாட்டா போடுங்கம்மா. நன்றிமா, நன்றிமா.

0: என்ன பண்ணலான் பள்ளி விடுமுறைக்கு
1: படிச்சுட்டு
0: ரொம்ப நல்ல புள்ளன்னு சொல்லுங்க. சரி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்கம்மா?
1: சாயா ஜங்கர் பாடின தெளிவிக்கிறேன்.
0: ஏன் குறிப்பிட்ட இந்த பாடல் யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும்.
0: பேர் சொல்ல போறீங்களா?
1: சொல்லலாம்.
0: அட்டா, சரி, நிச்சயமா நிச்சயமா, மிக்க நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தற்போதைய பொருளாதார சவால்களையும் உலகளாவிய நெருக்கடியும் எதிர்கொள்ளும் முயற்சியில் பொதுச் சேவைத்துறையின் உயர்நெறி, நிர்வாக முறை, ஆற்றல் ஆகிய அம்சங்கள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ சம்சோல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். பொதுச் சேவை சீராக்கம் மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்பவும் அரசு பணியாளர்கள் நம்பகத்தன்மையோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவியேற்ற முதல் நாள் தொடங்கி வெளிநாட்டு உள்நாட்டு முதலீடுகளை ஈர்க்க அயராது உழைத்து வருகிறார் என முதலீடு, வர்த்தக, தொழில் துணை அமைச்சர் சிம் ஜீசின் தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கத்தின் கீழ் மலேசியா இவ்வாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் 1.127 டிரில்லியன் ரிங்கின் மதிப்பிலான வரலாற்று சிறப்புமிக்க முதலீட்டு சாதனையை பதிவு செய்துள்ளது என குறிப்பிட்டார். மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம்மின் பயிற்சிகள் மாநில அரசாங்கத்துடனான அணுக்கமான ஒத்துழைப்பின் வழி செயல்படுத்தப்படும். நாட்டின் பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் நல்வாழ்வுக்கும் ஏற்ப அதன் செயலாக்கம் சீராகவும் விவேகமாகவும் இருப்பதை உறுதி செய்வது அதன் நோக்கமாகும். அனைத்து ராணுவ பயிற்சியும் நடவடிக்கையும் தொழில்முறையாகவும் திட்டமிட்ட முறையிலும் நடத்தப்படுவதற்கு தேசிய பாதுகாப்பு மன்றம் MKNம் பிரதமர் துறை JPMம் ஏடிஎம்முக்கு ஆதரவளிப்பதாக நேற்று நடைபெற்ற MKN கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்தோ பசிபிக் வட்டாரத்தை மையமாக கொண்ட குவாட் அமைப்புக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் முயற்சியாக ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் சந்திக்க உள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தில் குவாட் வேகம் குறைந்துவிட்டதாக விமர்சனங்கள் வெளியாகிய நிலையில் இச்சந்திப்பு நடைபெறுகிறது. கானா அரசாங்கம் முதல் மின் விசா சேவை அகப்பக்கத்தை திறந்துள்ளது. ஆப்பிரிக்க கடப்புதலை வைத்திருப்பவர்களுக்கு இது இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் வணிக சுற்றுலா நோக்கத்திற்காக கானாவுக்கு செல்லும் ஆப்பிரிக்க கடப்புதலை கொண்டிருப்பவர்கள் எந்த கட்டணமும் இன்றி இ விசா இணையதளத்தில் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என அதிபர் ஜான் ராமானி மகாமா தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேசிக்கொண்டே இருப்பது நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு சில பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காகவே ஒரு குட்டி போட்டி அங்கம் இடம்பெற உள்ளது. ஒரு பின்னணி இசையை நாங்கள் ஒளிபரப்புவோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தை சார்ந்தது அப்படின்றது நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். என்ன பின்னணி இசை அப்படின்றதெல்லாம் பொறுமையா தெரிஞ்சுக்கலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் கியூட் பொண்ணு அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். பின்னணி இசையை ஒளிபரப்புவோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நாங்க பின்னணி இசையை ஒளிபரப்ப போறோம் இல்லையா, எந்த திரைப்படம் அப்படின்றது மட்டுமல்லாமல் இன்னும் சில கேள்விகளும் சேர்த்து கேட்போம், கொஞ்சம் சவால் ஆக்கிறதுக்கு தான். அதனால என்ன பின்னணி இசை அப்படின்றத முதல்ல நாம கேட்கலாம்.

இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றது தான் நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சுழி 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 இந்த பின்னணி இசைக்கான இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான திரைப்படம். ஆனா இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க எங்களுக்கு அழைத்து கண்டுபிடித்து சொல்ல போறீங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க.

கண்டுபிடிக்க முடிந்தால் அழைத்து செல்லுங்கள். சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 சரியா தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கணும். சும்மா முயற்சி பண்ணி பாருங்க, அழைத்து எங்களுக்கு பதில் சொல்லுங்க.

0: இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோடு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இன்றைக்கு நாங்க சொல்லியிருந்தோம் ஒரு பின்னணி இசையை ஒளிபரப்போ, அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்னு கேட்க போறோம்னு. லோஷினி இருக்காங்க, லோஷினி கண்டுபிடிச்சிருவீங்க என்ற நம்பிக்கை இருக்கா? இருக்கா? சரி, எந்த பின்னணி இசைன்றது இன்னும் ஒரு முறை கேட்டுடலாம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?
1: கன்னத்தில் முத்தமிட்டால்.
0: ஐ சே, சரியா சொல்லிருவீங்கன்னு நினைச்சனே. எதை வச்சு கண்ணத்தில் முத்தமிட்டால் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க.
1: இந்த இசை நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பிஜிஎம்ல ரொம்ப வரும். அதாவது அவங்க அந்த அந்த ஹீரோவின் வந்து அந்த அவங்க ஊர்ல இருப்பாங்க ஸ்ரீலங்கால, அங்க இருக்கிற அந்த பிஜிஎம்ல ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு. இடையில அந்த மாதிரிக்கெல்லாம் அந்த படத்தை போட்டாங்க, சோ அதை வச்சு சொல்றேன்.
0: அச்சோ, அப்படி கண்டு எவ்வளவு சவாலா கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருந்தீங்க நீங்களா? சரியான பதில் லோஷினி. ஆனா இன்னும் ஒரு சவால், நீங்க பாடல கேக்குறதுக்கு முன்னதான் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்த மூவருடைய பெயர் சொல்லணும்.
1: மாதவன், சிம்ரன், அப்புறம் நந்திதா தாஸ்.
0: ஆஹா, சரி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. என்ன பாடல் இன்றைக்கு விரும்பி கேட்க போறீங்க? உங்களுக்கு பரிசா பாடல் கொடுக்கறோம்.
1: கண்ணத்தில் முத்தமிட்டால் அவங்க அப்பா அவங்க மகளுக்காக பாடுவாங்க.
0: நிச்சயமா,
1: இந்த பாட்டு வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட்காக டெடிகேட் பண்றேன். அவருக்கு அவருடைய எல்லா பிள்ளைங்க மேலயும் ரொம்ப சாயாங்க.
0: நிச்சயமா, மிக்க நன்றி அழைத்தமைக்கு.
1: ஓகே, தேங்க்யூ.

எதிரி செம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்பு.

0: நம்மை சுற்றி
1: கோலாலம்பூர் ஸ்தாபா தானாவுக்கோத்தா திருமுருகன் ஆலயத்தில் இந்த மாதம் 30 நாள் சனிக்கிழமை 62 ஆண்டு வைகாசி விசாக திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. காலை 8 சிறப்பு பூசைகள் தொடங்கும். மேல் விவரங்களை வழங்குகிறார் ஆலய அறங்காவலர் ஆர். கெவின்.
2: அனைவருக்கும் வணக்கம். நம்ம வருகின்ற 30 ஐந்தாம் மாதம் வருகின்ற சனிக்கிழமை 62 வைகாசி விசாகம் திருவிழா நடக்கின்றது. பொதுமக்கள் எல்லாமே இது ஒரு அழைப்பாக ஏற்று எல்லாமே வந்து கலந்துக்கணும்.
1: கில்லான் கம்போங் ஜாவா 3 மைல் அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் வருடாந்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா சனிக்கிழமை 30 நாள் சிறப்பாக நடைபெற உள்ளது. இம்மாதம் 24 நாள் உபயங்கள் தொடங்கிய நிலையில் சனிக்கிழமை காலை 9 ஆள்குட ஊர்வலம் நடைபெறும். மேல் விவரங்களை வழங்குகிறார் கண்ணன்.
3: கில்லான் கம்போங் ஜாவா 3 மைலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தில் வந்து 24 தொடக்கம் 29 வரை உபயம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் 30 சனிக்கிழமை அன்று மிக விமர்சையாக நம்ம அதோட ஆலயத்துல வந்து திருவிழா நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு பால்குட ஊர்கலம் வந்து ஸ்ரீ முனீஸ்வர ஆலயம் புத்துக்கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்கலம் 9 மேல் புறப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் சுற்று வட்டாரில் உள்ள பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து ஸ்ரீ சுப்பிரமணிய அருளை பெறுமாறு அன்போடு
4: நேர்களே, கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
5: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

நேயர்களை நாம கேட்டு ரசித்திருந்தோம் சரி. இன்றைக்கு உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சுழி மூன்று

ராஜனும் திரைப்படத்தில இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு பின்னணி இசை எந்த திரைப்படத்தில இருந்து ஒளிபரப்பானது அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். இந்த பின்னணி இசைக்கு இதுவரையிலும் தவறான பதில்கள் மட்டும் தாங்க வந்திருக்கு. நாங்களும் காத்துட்டு இருக்கோம் சரியான பதில் வராதா அப்படின்னு சொல்லி. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது? இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது? இதுவரையிலும் தவறான பதில் தான் வந்தது. இன்னும் ஒரு பாடல் தாங்க, அதற்குள்ள சரியான பதில் வரல அப்படின்னா நாங்களே தான் சரியான பதில சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா நீங்களே அழைத்து சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும். அதனாலதான் சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 எங்களோட அழைத்து பேசுங்க.

0: பாச மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். செந்தில் குமார் வந்து அழைப்புல இருக்காரு. வணக்கம் சார், தயாரா இருக்கீங்களா பதில் சொல்ல? தயாரா இருக்கீங்க, நல்லா மனதார நீங்க வந்து சரியான பதில் சொல்லுவீங்கன்னு நம்புறீங்க அப்படியா? உங்களுக்காக அந்த பின்னணி இசையை மறுபடியும் நாங்க ஒளிபரப்புறோம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது சொல்லுங்க?
1: தெனாலி படத்துல இருந்து.
0: தெனாலியா, எப்படி சொல்றீங்க?
1: தெனாலி படத்துல டைட்டில் போடுறப்ப.
0: அடடா, சரியான பதில். ஆனா தெனாலி படத்துல நடித்த ஐந்து பேருடைய பெயரை நீங்க சொல்லணும்.
1: தெனாலி படத்துல நடித்த ஐந்து பேர். கமலாசன், ஜெயராம், தேவயானி, சாரி
0: இன்னொரு முன்னணி நடிகை இருப்பாங்க,
1: ஜோதிகா இருக்காங்க, அப்புறம்
0: என்ன கதாபாத்திரமா வருவாரு அது சொல்லுங்க. சரி, இப்போ நீங்க உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். சரியான பதில் சொல்லிட்டனால புதிய பாடல எந்த பாடலை கேட்க விரும்புறீங்க?
1: அது உங்க விருப்பம், நீங்க தாராளமா எந்த பாட்டனும் போ.
0: நீங்க வந்து போட்டியில கலந்துக்க மட்டும் தான் அழைச்சீங்க, பாடலாம் தேர்வு செய்ய சொல்லாதீங்க அப்படின்றீங்களா? சரி, மிக்க நன்றி.

உதித் நாராயணன் மற்றும் கார்த்திக் கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய பாடல்கள், தகவல்கள், விளையாட்டு அங்கங்கள்னு சொல்லி கைவசம் வைத்திருந்தோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. அடுத்த முறை நீங்க இல்லையே இந்த பின்னணி இசை கொஞ்சம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஏதோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையும் எங்களுக்கு மினல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் வாயிலாக அனுப்பி வைக்க மறந்துடாதீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இசையும் இசையும் அங்கமும் தொடங்க போகுது. இளமை உல்லாசம் அங்கத்திலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோடு பேச கிஷன் தயாரா காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியும் கேட்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க அடுத்ததாக முத்தமழை அப்படின்ற பாடல், தக் லைஃப் திரைப்படத்தில் வெளிவந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதில் சின்மயி பாடிய பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானது, எல்லாரும் ரொம்ப ரசிச்சு கேட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க குரலை கேட்கறதுனால அதனால அவங்களுடைய குரலில் அந்த பாடலை நிறைவு பாடலாக நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போறோம். இந்த வாரம் நாளை பலருக்கும் பொது விடுமுறை அப்படின்றதுனால நிறைய திட்டங்கள் வைத்திருப்பீங்க. எல்லா திட்டமும் சுமூகமாக இருக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை.

0: மலேசியாவின் வர்த்தக மதிப்பு 1.127 டிரில்லியன் ரிங்கெட்டை எட்டியது. உலகளாவிய நெருக்கடியை சமாளிக்க பொதுச் சேவைத்துறையின் நிர்வாக முறை வலுப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவியேற்ற நாள் தொடங்கி வெளிநாட்டு உள்நாட்டு முதலீடுகளை ஈர்க்க அயராது உழைத்து வருவதாக முதலீடு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் சிம் ஜிசின் தெரிவித்துள்ளார். மாடாணி அரசாங்கத்தின் கீழ் இவ்வாண்டு மலேசியா ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் 1.127 டிரில்லியன் ரிங்கேட் வர்த்தக மதிப்பை பதிவு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக நாட்டின் ஏற்றுமதி 609.3 பில்லியன் ரிங்கேட்டாகவும் இறக்குமதி 517.4 பில்லியன் ரிங்கேட்டாகவும் பதிவானதாக அவர் கூறினார். மேலும் நாட்டின் வர்த்தக உபரி கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2 மடங்கு உயர்ந்துள்ளதாக சிம் தெரிவித்தார். பொருளாதார சவால்களையும் உலகளாவிய நெருக்கடியையும் எதிர்கொள்ளும் முயற்சியில் பொதுச் சேவைத்துறையின் உயர்நெறி, நிர்வாக முறை, ஆற்றல் ஆகிய அம்சங்கள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ சம்சோல் அஸ்ரி அபுபாக்கார் தெரிவித்தார். பொதுச் சேவை சீராக்கம் மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப அரசு பணியாளர்கள் நண்பகத்தன்மையோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். அமைச்சர்கள் துறைகள் சார்ந்த நிர்வாக கூட்டங்களில் முறைகேடுகள், உயர்நெறி தொடர்பான விவகாரங்கள் நிலையான நிரலாக மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் கடும் கண்காணிப்பை செயல்படுத்த முடியும் என்றும் தான் ஸ்ரீ சம்சோல் குறிப்பிட்டார். மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம்மின் பயிற்சிகள் மாநில அரசாங்கம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அணுக்கமான ஒத்துழைப்பின் வழி செயல்படுத்தப்படும். நாட்டின் பாதுகாப்பு நல்வாழ்வின் நலன்களுக்கு ஏற்ப அதன் செயலாக்கம் சீராகவும் விவேகமாகவும் இருப்பதை உறுதி செய்வது அதன் நோக்கமாகும். ராணுவ பயிற்சியும் நடவடிக்கையும் தொழில்முறையாகவும் திட்டமிட்ட முறையிலும் நடத்தப்படுவதற்கு தேசிய பாதுகாப்பு மன்றம் MKNம் பிரதமர் துறை JPMம் ஏடிஎம்முக்கு ஆதரவளிப்பதாக நேற்று நடைபெற்ற MKN கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்கள் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அனைத்து வழிகாட்டுதல்கள் விதிமுறைகளுக்கு இணங்கவும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கான ஏடிஎம்மின் உறுதிப்பாட்டையும் அவை ஆதரித்தன. தலைநகர் வாசிகளின் நல்வாழ்வை பேணும் நோக்கம் கூட்டரசு பிரதேசத்துறை அங்கீகரிக்கப்பட்ட 30 விழுக்காடு திறந்த வெளிகள் மற்றும் வெள்ள நீர் தேக்க பகுதிகளை அரசாங்க பதிவேட்டில் இடம்பெறச் செய்யும் நடவடிக்கையை விரைவுபடுத்தவிருக்கிறது. 2021 தொடங்கிய குடியிருப்பு மற்றும் கலப்பு பயன்பாட்டு மேம்பாட்டு நோக்கங்களுக்காக வெள்ள நீர் தேக்கங்களை கட்டுமான நிறுவனங்களுக்கு தனியார் மயமாக்கும் செயல்முறை குறித்த விசாரணை முடிவுகள் தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் வழங்கிய விளக்கத்தை தொடர்ந்து இந்த கடப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். விசாரணையில் கையூட்டு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது போன்ற விவகாரங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. நாளை கொண்டாடப்படும் ஐடில் அடா கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொருட்களை வாங்குவதற்கு சிலாங்கூர் வேளாண் மேம்பாட்டுக் கழகம் PKPSம் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சும் இணைந்து நடத்தும் ஏசான் ரஹ்மா மலிவு விலை விற்பனை திட்டம் பலரின் முக்கிய தெருவாக தொடர்கிறது. அந்த விற்பனை திட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் 70 விழுக்காடு வரை கழிவு விலையில் விற்கப்படுகின்றன. அரிசி, முட்டை, இறைச்சி உலர்ந்த பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் ஏஞ்சலஸில் 2 நாள்களுக்கு முன் கட்டடம் ஒன்று சரிந்ததில் பலியானவர்களில் மலேசியர் ஒருவரும் அடங்குவார் என்பதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அவரின் குடும்பத்திடம் அது குறித்து தெரிவிக்கப்பட்டுவிட்டதாகவும் சடலத்தை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான உரிய உதவிகளை மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகம் வழங்கி வருவதாகவும் அமைச்சு கூறியது. இவ்வேளை உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் விஸ்மா புத்ரா தெரிவித்துக் கொண்டது. மற்றொரு மலேசியர் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: பெய்ஜிங்கின் செயல்பாடுகள் மீதான பாதுகாப்பை தைவான் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தைவான் தீவுக்கு அருகே ஒரு வாரத்தில் நடைபெறும் 2வது சீன கூட்டு போர் தயார் நிலை ரோந்து பணியை கண்காணிக்க தைவான் கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்பியுள்ளது. சீனா தைவானை சுற்றி தனது ராணுவ பலத்தை அதிகரிப்பதன் மூலம் அந்நாட்டிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. மேலும் இம்மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது அமெரிக்க சகா டொனால்டு டிரம்பிடம் தைவான் குறித்து பேசியதைத் தொடர்ந்து சீனாவின் மேலதிக நடவடிக்கைகளுக்கு எதிராக தைபே உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளது. கானா அரசாங்கம் முதல் மின் விசா சேவை அகப்பக்கத்தை திறந்துள்ளது. ஆப்பிரிக்க கடற்பதிழை வைத்திருப்பவர்களுக்கு இது இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் வணிக சுற்றுலா நோக்கத்திற்காக கானாவிற்கு செல்லும் ஆப்பிரிக்க கடற்பதிழை கொண்டிருப்பவர்கள் எந்த கட்டணமுமின்றி இ விசா இணையதளத்தில் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என அதிபர் ஜான் ரமானி மஹாமா தெரிவித்தார். சுற்றுலா முதலீடு வணிகத்திற்கான இலக்கவியல் முறையில் நவீனமய உலகளவில் இணைக்கப்பட்ட தளமாக கானாவை நிலைநிறுத்தப்படுவதையும் இந்நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்தோ பசிபிக் வட்டாரத்தை மையமாக கொண்ட கோட் அமைப்பிற்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் முயற்சியாக ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் சந்திக்க உள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தில் கோட் வேகம் குறைந்துவிட்டதாக விமர்சனங்கள் வெளியாகியுள்ள நிலையில் இச்சந்திப்பில் ஆஸ்திரேலியாவின் பெனி ஆங், இந்தியாவின் எஸ் ஜெய்சங்கர், ஜப்பானின் தோஷிமிட்சு மொத்தேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மர்கோ ரூபியோ ஆகியோர் கலந்து கொள்வது உறுதியாகியுள்ளது. 2024 செப்டம்பருக்கு பிறகு அவர்களிடையே நடைபெறும் 3வது சந்திப்பாக இது உள்ளது. அந்த 4 நாடுகளும் கடந்த ஆண்டு இந்தியாவில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருந்தன. ஆயினும் அமெரிக்க வரிகள் இதர விவகாரங்கள் தொடர்பில் டிரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே நிலவிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக அது நடத்தப்படவில்லை. தைவானின் திருக்குருது ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக AFP தெரிவித்துள்ளது. யுக்ரைன் போரினால் உந்தப்பட்ட அதேவேளை அதிகரித்துள்ள உலகளாவிய சந்தை தேவையின் அடிப்படையில் அதன் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக அது கூறியது. தீவிரமடைந்து வரும் மோதல்களை எதிர்கொள்ளும் வகையில் உலகெங்கிலும் உள்ள அரசாங்க அமைப்புகள் பாதுகாப்பு செலவினங்களை கையாளும் நோக்கில் உளவு பார்ப்பதற்கு குறைந்த விலை திருக்குருதிகளை நாடுவதை அது சுட்டிக்காட்டியது. ஆசிய வட்டாரத்தில் முக்கிய திருக்குருதி விநியோகிப்பாளராக தைவான் திகழ்கிறது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. 5 முறை வெற்றியாளரான பிரேசில் 24 ஆண்டுகளுக்கு பின் அக்கிண்ணத்தை மீண்டும் வெல்லும் என்று ஆருடம் வலுத்துள்ளது. புதிய பயிற்றுனர் இத்தாலியைச் சேர்ந்த கார்லோ என்செலோட்டி வழிகாட்டலில் பிரேசில் அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என கார்பந்து ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் தாக்குதல் ஆட்டக்காரர் நெய்மார் அணியில் இடம்பெற்றுள்ளது அதற்கு பலம் சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. நெய்மாருக்கு இது 4வது உலகக்கிண்ண போட்டியாகும். மற்றொரு தாக்குதல் ஆட்டக்காரர் வினிஷியஸ் ஜூனியர் பிரேசிலின் முதன்மை ஆட்டக்காரர்களில் ஒருவராக திகழ்கிறார். மலேசியாவின் வர்த்தக மதிப்பு 1.127 trillion ரிங்கெட்டை எட்டியது. உலகளாவிய நெருக்கடியை சமாளிக்க பொதுச்சேவை துறையின் நிர்வாக முறை வலுப்படுத்தப்பட வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

இனி தொடர்ந்து உங்க மனசுலயும் இசை மழை தாங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு நிறைவான பொழுது, நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, அதை நல்ல முறையில பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதுவும் விடுமுறை அப்படின்றதுனால நிறைய பேர் இப்போ பயணத்துல கூட இருக்கலாம். பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போங்க. இதற்கிடையில உங்களுக்கு உங்க மனசுக்கு இந்த பயணத்துக்கு என்னென்ன பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குமோ அதெல்லாம் நாங்க தேடி தேடி எடுத்து வச்சிருக்கோம். ஒன்னொன்னா அப்படியே வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கிடையில நீங்களும் அழைக்கலாங்க. இன்றைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இதை பற்றி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, இப்போ வழக்கமா நம்ம சொல்ற சில காரணங்கள் நேரம் இல்லை அப்படின்றது தான். நமக்கு வந்து வேலை காரணமாக நேரம் இல்லைங்க, எனக்கு வந்து இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது சொல்லிட்டு காரணம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா இப்போ இந்த விடுமுறை கிடைச்சிருக்குல்ல, இந்த விடுமுறைக்கு சரி நம்ம சொன்ன அந்த விஷயத்த, அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இப்போ நம்ம கடைபிடிக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது என்னவா இருக்கும்? இந்த விடுமுறைக்கு தொடங்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு என்னவா இருக்குன்றதை அழைத்து சொல்ல போறீங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அது என்ன வேணாலும் இருக்கலாம். இது நாள் வரையிலும் காரணம் கொடுத்து தவிர்த்துட்டோம், ஆனா வேண்டாங்க இப்ப இந்த விடுமுறையிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்கும்? ஜிம்முக்கு போகலாம், யோகா பண்ணலாம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். இல்ல இந்த உணவு தான் எடுத்துக்கணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். இசையும் இசையும் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. தாஷ்மீல் அடுத்த பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

சொல்லுங்க பாடெல்லாம் எப்படி இருக்கு, அதை கூட நீங்க சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: காதல் திருமணமா வீட்ல பாத்து வைத்ததா?
1: நல்லா கரெக்டா கேட்டேன். காதல் திருமணம்,
0: காதல் திருமணம், ஆஹா, முதல் முறையா ஒரு காதல் திருமணம் புரிந்தவரோட மலரும் நினைவுகள்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த கதையை நீங்க எங்களுக்கு சொல்லியே ஆகணுமே.
1: எங்க வீடு அவங்க வீடு பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் வீட்டுல எது இருக்கு.
0: அதானே எந்த காலத்துல சம்மதிச்சிருக்கு. மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இன்று டேசா மந்தாரியை சேர்ந்த சுப்ராயன் தேர்வு செய்த பாடல்கள்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்.
2: Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gonna set the song on fire.

0: சாப்பாடுனாலும் முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
1: இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நாளை நாளை நாளை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நாளை கடத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு தொடங்கலாமே அப்படின்ற எண்ணம் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னா சில பேருக்கு வேலை காரணங்கள் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப வேலைங்க, நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க, நான் உட்பட. ஆனா இப்போ இந்த விடுமுறை கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த விடுமுறைக்கு சரி நமக்கு நிறைய நேரம் இருக்க, இந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஏன் இப்ப தொடங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா அதை எங்களோட நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாம். அது என்னவா இருக்கும் அப்படின்றதா கேட்டிருந்தோம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 அடுத்து கவீந்திரன் என்ன சொல்றாரு கேப்போம்.
2: வணக்கம் அண்ணே. இத்தனை நாள் முன்னுக்கு நான் ஜிம்முக்கு போனோம் சொல்லி சொல்லியே மறந்துட்டேனே. இந்த ஒரு நீண்ட விடுமுறை வருது, சோ இந்த விடுமுறையில கண்டிப்பா ஜிம்முக்கு போயிட்டு சிக்ஸ் பேக் கேக்குற ஏட்டம் மூலனாவது அட்லீஸ்ட் அந்த ஒரு கட்டிங்காவது வரணும்னு இருக்கேனே. இதுதான் என்னோட ரொம்ப நாள் கனவுனே.
1: உடல் கட்டழகனா நீங்க மாறணும்னு பாக்குறீங்க?
2: ஆமாங்கண்ணே ஆமாங்கண்ணே. ரொம்ப
1: இத்தனை நாளா வந்துட்டு நீங்க வேலை காரணமாவா இல்ல படிக்கிறீங்களா?
2: வேலை செஞ்சுட்டே
1: படிக்கிறதுனால நேரம் இல்ல, அதனால அந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு நீங்க அடிக்கடி காரணம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த விடுமுறைக்கு பயன்படுத்திக்கலாம்னு இருக்கீங்களா?
2: ஆமாங்கண்ணே ஆமாங்கண்ணே.
1: சரி, நல்லபடியா ஜிம்முக்கு போங்க, உடலை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க.
2: கண்டிப்பா.
1: நன்றி நன்றி கவி, அழைத்ததற்கு
2: நன்றி நன்றி.
1: ஆக அவர் இப்படி சொல்லியிருந்தாரு, நீங்க எப்படிங்க இந்த விடுமுறைக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் தொடங்கலாம்னு இருக்கேங்க. இத்தனை நாளா இதுக்காக தானே நான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன், நேரம் இல்ல நேரம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு, அதுல நான் இந்த விஷயத்த பண்ணலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றத அழைத்து சொல்ல போறீங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: எமிலியா, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க விடுமுறைக்கு?
1: நான் இந்த விடுமுறைக்கு வந்து புதுசா வந்து ஹைக்கிங் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
0: ஓ, மலை ஏறுதல்.
1: எஸ், மலை ஏறுதல். ஏன்னா இயற்கை காட்சி எல்லாம் பார்த்தா நம்ம ஸ்ட்ரெஸ் போகும்ல.
0: மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக மட்டுமே போலான்னு இருக்கீங்க?
1: ஆமா, ஏன்னா நான் படிச்சிட்டு இருக்கேன். படிக்கிற நேரங்கள்ல ரொம்ப இந்த படிக்கிறதுனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த விடுமுறையில நம்ம இயற்கையோட இணைந்து கொஞ்சம் மன அமைதியை தேடி போலாம் அப்படின்னு இருக்கேன்.
0: மன அமைதியை தேடி அந்த அளவுக்கு? சரி, ஆனா ரசிச்சு படிங்க, நிச்சயமா மன அழுத்தம் எதுவுமே இருக்காது. நல்லபடியா ஹைக்கிங் எல்லாம் போயிட்டு வாங்க, சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி, நன்றி எமிலியா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலின். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தனது சொந்த ஊருக்கு சென்றார். நாளை ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஒரு நாள் அலுவல் பயணமாக அவர் பினாங்கு பெருமாத்தாங்பாவுக்கு சென்றார். நிதி அமைச்சருமான அவர் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தியாக திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மலேசிய மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், சமூகத்தில் ஒற்றுமையை பேணி காப்பதுடன் பிளவை தவிர்த்து நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விவகாரங்களில் எளிதில் ஆட்பட வேண்டாம் என பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடன் அல் முஸ்தாஃபா பில்லா ஷா அறிவுறுத்தினார். ஹஜி பெருநாள் தியாகத்தை வலியுறுத்துகிறது. நேர்மை, சகோதரத்துவத்தின் வலிமை ஆகியவற்றின் சின்னமாகவும் அது விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். ஜூன் 1st வெளியிடப்படவிருந்த புதிய மலேசிய கடப்பிதழ் பின்னர் அறிவிக்கப்படும் நாள் வரை ஒத்திவைக்கப்படுவதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். மக்களுக்கு சீரான சேவையும் சிறந்தவற்றையும் தொடர்ச்சியாக வழங்குவதை இது உறுதி செய்வதாக அவர் கூறினார். வட பகுதிகளுக்கான ETS மற்றும் KTM கொமிட்டர் சேவைகளில் ஏற்படும் தாமதத்திற்கு கம்பி வடங்கள் திருடு போவதே காரணம் என KTMB நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுங்கை சிபோர்ட்டிலிருந்து கமுந்திங் செல்லும் தடத்தில் 100 மீட்டருக்கு கம்பி வடம் திருடப்பட்ட சம்பவத்தினால் அதன் சேவை தாமதிக்கப்பட்டது. KTMB-யின் உதவி போலீஸ் அதிகாரிகள் இன்று அதிகாலையில் நடத்திய சோதனையில் அங்கு அச்சமும் நடந்திருப்பதை கண்டறிந்தனர். செனகல் அதிபர் பசிரோ டமாயே ஃபாயி அமடு அல் அமினோ லோவை பிரதமராக நியமித்துள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் மத்திய வங்கி பொருளாதார நிபுணரும் மூத்த அரசு ஊழியருமான லோவிடம் அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பை அதிபர் ஒப்படைத்தார். 60 வயதான லோ 2018 தொடக்கம் 2023 வரை அந்த வங்கியின் இயக்குநராக பணியாற்றினார். விளையாட்டு. உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடங்குவதற்கு 3 வாரங்களுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸிக்கு இடது தொடையில் தசை சோர்வு ஏற்பட்டுள்ளது. 38 வயது மெஸ்ஸி இன்டர் மயாமி அணிக்காக விளையாட போது காயமடைந்தார். 73rd நிமிடத்தில் அவர் ஆட்டத்திலிருந்து வெளியேறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பழம் பாடலை கேட்டு ரசிக்க ரொம்ப தயாரா இருப்பீங்கன்றது தெரியும். இதற்கிடையில நீங்களும் அழைக்கலாங்க. அழைத்து என்ன பாடல் வேணும் அப்படின்றத தாராளமா கேட்கலாம். பழம் பாடல்கள்ல உங்க மனசுக்கு இப்ப என்ன பாடல் தோணுது சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

பிபி ஸ்ரீனிவாஸ் எல்லாம் ஈஸ்வரி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மதிய நேரம் என்ன சமைச்சிங்க, இல்லை என்ன சாப்பிட்டீங்க, ஆரோக்கியமான உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இதற்கிடையில் வெளியில் சாப்பிட்லாங்க, விடுமுறை தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயணத்தில் இருக்கலாம். கடைகளுக்கு போகும்போது அந்த கடைகளில் இருக்கிற சுத்தத்தை பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு அங்கே ஆரோக்கியமான உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுதாங்க இப்போ இருக்கிற சூழலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நம்ம தான் கூடுதல் அக்கறை வச்சுக்கணும். இதற்கிடையில் உங்களுக்கு இப்போ என்ன பாட்டு கேட்கணும்னு தோடுது, தாராளமாக நீங்கள் நம்ம நிகழ்ச்சி கிடைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: என்னால இவ்வளவு குண்டா ஆயிட்டீங்க? டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: நீயா கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பழம் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து ஜெயா இருக்காங்க. ஜெயா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது உங்களுக்கு இப்போ?
1: ஓகே, கண் இழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார்.
0: கண் இழந்த மனிதர் முன்னே, சரி. அந்த பாடல் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு பிடிக்குமோ இல்லையோ, இந்த பழைய பாடல்கள்லாம் வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த 2 மணில இருந்து 3 மணிக்கு நான் பழைய பாடல்கள் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பழைய பாடல்களும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அம்மாவுக்கு பிடிச்சதுனால உங்களுக்கும் பிடிச்சிருச்சு.
1: ஆமாங்க, அம்மா கூட சேர்ந்து நான் கேட்டிருக்கேன், அதனால எனக்கும் பிடிக்கும்.
0: சரி, பாடல் வந்துட்டே இருக்கு, வாங்க தொடர்ந்து கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி.
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கணும் அப்படின்னா 03-2282-2573 அல்லது 4768

0: வணக்கம். மரகதம் கம்ப்யூட்டிங் டைப்பிங்ல இருந்து அழைச்சு பேசுறேங்க ஐயா.
1: மரகதம் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது இப்ப உங்களுக்கு?
0: எனக்கு பாடல் வந்துங்க ஐயா, சங்கிலி தேவன் படத்துல இருந்து காதல் உள்ளம் கவர்ந்ததேனோ கல்வந்தானோ காதலிதானோ என்ற பாடலுங்க ஐயா. சாப்பிட்டுட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சுங்கய்யா.
1: சரி, அந்த பாடல் ஏன் இப்போ கேக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு?
0: எனக்கு இந்த பாடல் ரொம்ப கவர்ந்த பாடல் ஐயா, என்ன அறியாத ஒரு கவர்ந்த பாடல் இந்த பாடல் வந்து.
1: பாடல் வரிகளே கவர்ந்தன்னு இருக்கு, அதனால கவர்ந்த பாடல் ஆயிருச்சு உங்களுக்கும்.
0: உண்மையாங்கய்யா?
1: விடுமுறையா உங்களுக்கு?
0: இல்லைங்கய்யா, நான் விவசாய வேலை செய்யறேங்கய்யா.
1: சொந்தமா விவசாயத்துறையில ஈடுபட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, இப்போ கேக்கலாம்.
0: சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா, நன்றிங்கய்யா.

0: ஹலோ, வணக்கம் ஐயா கிஷன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுமா, நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன்.
1: உங்க பேர் சொல்லியே?
0: என் பேரு லோகா.
1: லோகா, வணக்கம். என்ன பாடல் வேணும்?
0: என்ன பாடலா? அன்பான மொழி பேசும் வனமோகனி, அந்த பாட்டு வேணும்யா. படம் பேரு தெரியலையா?
1: சோலை மலை ராணி.
0: ஓமங்களா?
1: ஆமா, அந்த படம் தான் அது.
0: சரி சரி, நன்றியா, ரொம்ப நன்றியா.
1: சரி,
0: பாட்டு போடுங்கய்யா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கண்டிப்பாங்க, பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க.
0: நன்றியா, தேங்க்யூ, பை.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க, உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் ஐயா, வணக்கம். செல்வா சிராஸ் பேசுறேன் ஐயா. இப்போ எனக்கு வந்து படம் பேர் என்ன சரியா தெரியல, ஆனா ஒரு சிவாஜி பழைய படம் சித்திரம் பேசுதடி அந்த படம், அந்த பாட்டு.
0: படம் பேர் என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல, சபாஷ் மீனா திரைப்படம்.
1: கரெக்டான பேர் அதேதான், அதேதான்
0: நிகழ்ச்சியினுடைய வெற்றி. உங்களுக்கு இப்ப என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுதோ அதை தாராளமா எங்களுக்கு நீங்க அழைத்து சொல்லலாம். அழைத்து பேசுற வாய்ப்பு இசையும் இசையும் நிகழ்ச்சியில முழுமையா உங்களுக்கு நாங்க வழங்குறோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: என்ன பாட்டு கேக்கலாம்?
1: புதிய வாழ்க்கை பாட்டுல ஜானகி அம்மா படிச்ச பாட்டு. அதுல நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ஜெயசங்கர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அதான் அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஜானகி அம்மா
0: 71 வந்த படம் இல்லையா? என்ன பாட்டு அதுல இருந்து?
1: அதுல இருந்து காலம் என்னோடு வரும்போது கடவுள்.
0: கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல?
1: ரொம்ப நாள் ஆச்சியா? ரொம்ப நாள் ஆச்சு. கிருஷ்ணன் கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
0: கிருஷ்ணன் கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: ரொம்ப நாள் ஆச்சியா? நான் கிளைங்கில இருக்கிற நான் இங்க வீடு மாதிரி வந்துட்டேயா, காஜா அங்க வந்துட்டேன். எல்லாருமே நிகழ்ச்சிகள் நல்லா படிக்கிறீங்க, என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, ரொம்ப நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி.

0: மதானி உங்களுக்காக
1: இருபத்தைந்து எஸ்பிஎம் இல் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 169,803 பேருக்கு யுபியு ஆன்லைன் வாயிலாக பொது உயர்கல்விக் கழகங்களில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு. 91,357 மாணவருக்கு பொது பல்கலைக்கழகங்களிலும் 60,947 பேருக்கு பாலிடெக்னிக் கல்விக் கழகங்களிலும் 15,844 பேருக்கு சமூக கல்லூரிகளிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: உங்களுக்காக

வணக்கம், நான் மகேஸ்வரி ஆய்தாந்து பேசுகிறேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், எனக்கும் அம்மா சரோஜா அப்புறம் என்னோட தோழி உற்ற தோழி பார்வதிக்காக இந்த பாட்டை கேட்கிறேன்.

0: வணக்கம் சார், நான் அங்கமுத்து நோக்கலமா பேசுறேன்.
1: அங்கமுத்து வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் சார்.
1: என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது?
0: ஓ ராஜா நீ வர வேண்டும், அந்த பாட்டை போடுங்க சார்.
1: வந்துகிட்டே இருக்கு பாடல் உங்களுக்காக, கேளுங்க.
0: வணக்கம் சார், நன்றி.
2: ராஜா

0: காதல் திருமணமா வீட்டுல பாத்து வைத்ததா?
1: கரெக்டா கேட்டேன்.
0: காதல் திருமணம், காதல் முறையா ஒரு காதல் திருமணம் புரிந்தவரோட மலரும் நினைவுகள்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த கதையை நீங்க எங்களுக்கு சொல்லியே ஆகணுமே.
1: எங்க வேணா அவங்க வீடும் பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் வீட்டுல எதிர்த்து
0: அதானே எந்த காலத்துல சம்மதிச்சிருக்க. மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இன்று டேசா மந்தாரியை சேர்ந்த சுப்ராயன் தேர்வு செய்த பாடல்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் மலேசியாவின் வர்த்தக மதிப்பு 1 டிரில்லியன் ரிங்கேட்டை கடந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு சான்று பகர்கிறது. மேலும் அதிகமான தொழிற்சாலைகள் திறக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் முதலீட்டு வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த வளர்ச்சி உள்ளது என்று முதலீடு வணிக தொழில் துணை அமைச்சர் சிம் ஜி ஜின் தெரிவித்தார். ஹொலுஸ்லாங்கூரில் உள்ள சங்கட் அசா மலை ஏறும்போது வழி தவறியதாக நம்பப்படும் 11 வயது பெண் நூர் இசாத்தி ஹுமைரா அசிசோல் இன்று மீட்புக் குழுவினரால் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். காலை 11:59 மலையேறும் பாதைக்கு வெளியே அந்த பெண்ணின் உடல் அடையாளம் காணப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஹமாத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு இஐஏ நடைமுறைகள் எப்போதும் MSISO தரநிலைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் துறை JAS வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மீளாய்வு செயல்முறையும் முடிவும் தொழில்முறையாகவும் சீராகவும் பொறுப்புணர்வுடனும் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று JAS கூறியது. இந்தோனேசியாவில் செம்மரு எரிமலை 5 முறை வெடித்ததில் அதன் உச்சியிலிருந்து 1000 மீட்டர் உயரம் வரை சாம்பல் வெளியானது. உள்ளூர் நேரப்படி பின்னிரவு 1:05 தொடங்கி வெடிப்புகள் பதிவானதாக அந்த எரிமலை கண்காணிப்பு அதிகாரி சிகிர் ரியான் அல்பியான் கூறினார். கிழக்கு ஜாவாவில் உள்ள லுமாஜாங் மலாங் பகுதிகளின் எல்லையில் அமைந்துள்ள செம்மரு ஜாவா தீவின் மிக உயரமான எரிமலையாகும். பிரான்சில் நேற்று அதீத வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் நாட்களில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அது கணித்துள்ளது. சில பகுதிகளில் கூடியபட்ச வெப்பம் 33 முதல் 36 °C வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலை குறைந்தது வார இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. விளையாட்டு 26 சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து. நாட்டின் கலப்பு இரட்டையர் ஜிமி வாங் செங் சூ இன் முதல் சுற்றில் உலகின் முதல் நிலை ஆட்டக்காரர்கள் சீனாவின் ஃபெங் யான்ஸி ஹுவாங் டாங் பிங்கை வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். அவர்கள் 23-21 21-16 என வென்றனர். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க. வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்கு. புதிய பாடல்கள் நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம். என்ன பாட்டு உங்களுக்காக வேணும், பிறகு யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க சொல்லிய 3228253 அல்லது 4768 அன்புக்குரியவருக்கு ஒரு வாழ்த்து, அதுவும் வானொலி பக்கமா அவங்க பேரை சொல்றதுல இருக்கிற ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பரிசு கொடுத்ததுக்கான சமம். நீங்க அவங்க பேரை இப்ப சொல்லி வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம்.

0: என்ன வெயில், என்ன வெயில். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே. தவளை, பாம்பு, பூரா எல்லாம் பாருங்க. ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும்
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமன் சிரமால இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல அழைச்சிருக்கீங்க?
1: நேத்து பையனுக்கு பிறந்த நாள், அவர் பேர் சுசிலா, 24 வயசு. நேத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
0: கண்டிப்பாங்க, அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. எங்க வேலை இடத்துல இருக்கீங்களா?
1: நன்றிங்க.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னாலப்பா

0: வைஷ்ணவேணி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: என்னோட ஃப்ரெண்ட், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், ஸ்டாண்டர்ட் வார்டு அண்ட் எஸ்பிஎம் இருக்கு, ஒன்னா படிச்சோம். அவங்களுக்கு நேற்று பிறந்த நாள், அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன்.
0: கண்டிப்பா. அவங்க பேரை சொல்லனா கோச்சுக்க மாட்டாங்களா?
1: அவங்க பேரு ஜானகி. ஜானகி ஆசாம்.
0: ஜானகி, ஜானகிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து.
1: என் மருமகனுக்கும் பிறந்த நாள் அவர் முடிஞ்சு போயிடுச்சு. முந்தா நித்தான் நான் ட்ரை பண்ண கிடைக்கல. அவர் பேரு செல்வா கணபதி, அவங்க மக பேரு மனைவி பேரு சுஜாதா, மக பேரு நிரஞ்சனா நெர்மதி. நான் வந்து கிருஷ்ணவேணி சுகுமாரன் பேசுறேன். அவங்க வாழ்த்து சொல்றேன், பல்லாண்டு வாழ்க்கணும்.
0: வழக்கமா மாமியார் வந்து சமைச்சுதான் அசத்துவாங்க, மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ள விருந்து வைப்பாங்க. ஆனா நீங்க பாடல் கேட்டு அசத்திட்டீங்க அவருக்காக. இப்போ
1: அவருக்கு அசத்து இல்லைன்னா எப்போது ரெகுலரா சமைச்சு போடுவேன். வந்தாங்கன்னா நல்லா கவனிப்பேன். அவர் என் நல்லா பாத்துக்குவாரு, அதனால நான் அவரை நல்லா கவனிப்பேன். அதாவது அவங்க மச்சான் பேரு சொல்லிருந்தா அவங்க கோச்சுக்குவாங்க. சரவணன், அப்புறம் ராணி, பூஜா தர்ஷினி, வடிவேலன், அப்புறம் விஜயலட்சுமி, இவங்க தான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம்.
0: எல்லோருடைய வாழ்த்துக்களும் அவருக்காக போய் சேரட்டும். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேப்போம் வாங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி தம்பி.

0: இசையமிசையம் நிகழ்ச்சிக்கு நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்கு. தம்பேன்ல இருந்து சிவகணேஷ் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: நான் வந்துட்டு இன்னைக்கு என்னோட மனைவிக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்ல போறேன். இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளோ கல்யாண நாளோ இல்ல, அவங்க வெற்றிகரமா கைலாஷ் மலையை போயிட்டு சேர்ந்துட்டாங்க.
0: சேர்ந்த உடனே அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கே கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும்ல.
1: உண்மையிலேயே உண்மையிலேயே,
0: ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த விடுமுறை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிருவாங்க, அங்க போய் வந்து சிம் கார்டு வந்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அழைக்க முடியாத சூழலா இருக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கும் விடுதியில தான் வந்து வைஃபை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், பயன்படுத்த முடியும். அந்த தகவலை சொல்ற வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. ஆமா ஆமா, பரவாயில்ல, நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க. பாதுகாப்பா எல்லாம் சீக்கிரத்துல திரும்பி வந்துடணும், கடவுள் கூட இருப்பாரு.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்போம் வாங்க. நன்றி.
1: ஓகே.

0: இருக்கு. எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். வெளியே போயிருந்தேன் கிஷன், போயிட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். ரெண்டா
0: நெரிசலா இருக்கா?
1: அவ்வளவா
0: இல்ல,
1: பள்ளி விடுமுறையினால அவ்வளவா இல்ல.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, பாத்து போங்க, பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேப்போம்.
1: நன்றி ஐயா, நன்றி.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.

0: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشعراء يتبعهم الغاؤون صدق الله العظيم أنبانا من الأفهم نيرغلي سلري نام باركروم எப்பொழுது பார்த்தாலும் பொருத்தமற்ற புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள். ஒன்று தன்னை பெருமையாக பேசுவார்கள், அல்லது தன் குடும்பத்தையே பெருமையாக பேசுவார்கள், அல்லது தான் செய்வதுதான் சரி என்று புகழ்ந்து கொள்வார்கள், அல்லது அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தினரை உருவாக்கி தனக்கு தகுதியில்லாத பெருமைகளை பேசி புகழ வைப்பார்கள். இப்படி பொருத்தமற்ற புகழ்ச்சி வரவேற்கத்தக்கதல்ல, அது ஆரோக்கியமானதும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்றால் சர்வ புகழும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகுதியானது. அதனால்தான் ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டு அவர்களுக்கு தும்மல் ஏற்பட்டு அவர்கள் உதிர்ந்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அர்த்தமுள்ள புகழ்ச்சியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதிர்ந்தார்கள். அர்த்தமற்ற பொருத்தமற்ற புகழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் தான் உயர்ந்தவன், நான் தான் அவருக்கு திருமணம் செய்து வைத்தேன், என்னால் தான் அவர் வாழுகிறார் என்றெல்லாம் தன்னை பற்றியே தனக்கு பொருத்தமற்ற புகழ்ச்சிகளை பேசுவதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருப்பார். இதை கவிஞர்களுக்கு ஒப்பீடாக நாம் சொல்லலாம். திருக்குறானிலே சூரத்து ஷுஆரா கவிஞர்கள் என்று ஒரு அத்தியாயம் உண்டு, 26வது அத்தியாயம். அதிலே வஷ்ஷுஅரா உயத்தபிஹுமுல் காவுன், கவிஞர்களை நெறி பிழந்தவர்கள்தான் பின்பற்றுவர் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். கவிஞர்களிலே ரெண்டு வகை கவிஞர்கள் உண்டு, நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. தீயவர்கள் பெரும்பாலும் பொய் பேசுபவதையே தங்களுடைய பிரதான கொள்கையாக கொண்டிருப்பார்கள். அதற்கு அவர்கள் ஒரு காரணமும் சொல்லுவார்கள். ஒரு கவிதை நல்லதா கெட்டதா என்பதை அது சொல்லும் தகவலை கொண்டே நாம் தீர்மானித்து விடலாம். ஆனால் கவிஞர்கள் இப்படி சொல்வார்கள், கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள். கவிஞர்களுடைய சொற்களும் செயல்களும் வீண் பிதற்றலாக இருக்கிறது, தம்மிடம் இல்லாத ஒன்றை சொல்லி அலட்டிக் கொள்வார்கள், பொருத்தமற்ற புகழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இது அர்த்தமற்ற அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கவிஞர்கள் என்று ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டு தீய கவிஞர்களை அல்லாஹ் சாடுகிறான். அவர்கள் கற்பனையிலே மிதப்பார்கள், பல இடங்களிலே அவர்கள் சுற்றி திரிவார்கள், அவர்கள் பேசுவதைத்தான் உண்மை என்று கருதுவார்கள், ஆனால் அவர்களை அறிவியினர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சாடுவதிலிருந்து பொருத்தமற்ற புகழ்ச்சிக்கு துணை போனவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா அரசவைகளிலும் சில கவிஞர்கள் இருப்பார். அவர்களுடைய வேலையே அந்த அரசனை புகழ்வது. அவர்களுக்கு தகுதியில்லாத பல நல்ல குணங்கள் இருப்பதாக பிதற்றுவது, கவிதை படிப்பது, இதுவெல்லாம் மார்க்கத்திலே கண்டிக்கத்தக்க ஒன்று என்பதை இஸ்லாம் சொல்லிக் காட்டுகிறது. பொருத்தமுள்ள புகழ்ச்சியாக இருந்தால், அது தகுதியுள்ளவராக இருந்தால் நிச்சயமாக அதை இஸ்லாம் வரவேற்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆஸ்தான கவிஞர்கள் இருந்தார்கள். மூன்று கவிஞர்கள் மிக பிரபலமானவர்கள். அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை உள்ளதை உள்ளபடி கவிதையின் அடையிலே வெளிப்படுத்துவார்கள். அவர்களே மிக பிரதானமானவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு. அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலேயே அவருக்கு கவிதை படிப்பதற்கு ஒரு மிம்பரை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இந்த தகவல் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே அர்த்தமுள்ள புகழ்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். அர்த்தமற்ற தகுதியில்லாதவர்கள் புகழப்படுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். அது மார்க்கத்திற்கு உகந்ததல்ல, ஆரோக்கியமானதல்ல என்பதை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள். மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم اذا رايتم المداحين فحثوا في وجوههم التراب رواه مسلم அர்த்தமற்ற பொருத்தமற்ற மகிழ்ச்சிக்காக புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களின் வாயில் மண்ணை வாரி இறையுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களில் சிலர் உண்டு, தன்னை பற்றி யாராவது புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை பற்றி யாராவது தன்னிடத்தில் அந்த நல்ல குணம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இருப்பதாக சித்தரித்து அவரை புகழ வேண்டும். அதற்காக அவர் எவ்வளவு கூலிகளை வழங்கவும் தயாராக இருப்பார். இதுவெல்லாம் ஒரு விதத்திலே ஒரு மனநோய் என்றால் அது மிகையல்ல. இந்த அர்த்தமற்ற புகழ்ச்சியை இஸ்லாம் வெறுக்கிறது. அர்த்தமுள்ள தகுதியுள்ள புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலே எந்த தவறும் இல்லை. தகுதியற்ற அர்த்தமற்ற தகாத புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறார். இந்த நபிமொழியிலே புகழ்பவர்களை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, புகழ்வதையே தங்களுடைய தொழிலாக கொண்டவர்களைத்தான் இங்கே சொல்கிறார்கள். இத்தகையவர்கள் ஒரு மனிதனை புகழ ஆரம்பித்தால் வானளாவிய உயரத்திலே உயர்த்தி அவனை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அதன் மூலம் அவனுக்கு அதிக பரிசு தொகை கிடைக்கும் என்பதற்காக இப்படியெல்லாம் பொருத்தமற்ற புகழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் வெகுமதிகள் அல்லது அன்பளிப்புகளை பெறுவதற்காகவே இப்படி புகழ்கிறாரே தவிர, உண்மையில் அவர்கள் அந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை உலகமறியும். எனவே இப்படியாக பொய்யை கலந்து புகழ்பாட வருபவர்களின் வாயில் மண்ணை இறையுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா முதிஹல் ஃபாசிகு غضب الرب تبارك وتعالى واهتز له العرش. ரவாஹ் மிஷ்காத்துல் மசாபிஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தீயவன் புகழப்படும் போது அல்லாஹ் கோபப்படுகிறான், அதனால் அவனுடைய அரியணை அரிஷ் நடுங்குகிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹிலே 4859 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அது அல்லாமல் நல்லவர்கள் புகழப்படக்கூடியவர்கள் தான். ஏன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பிறந்த பொழுது அவருடைய பாட்டனார் முஹம்மது என்று பெயர் வைத்தார். இதற்கு முன்பு அரபகத்திலே அப்படி ஒரு பெயர் வைக்கப்படவில்லை. முஹம்மது என்றால் புகழப்படக்கூடியவர் என்பது பொருள். ஆம், அவர்கள் பிறந்தது முதல் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை, ஏன் இன்று வரை, இனி வரக்கூடிய கியாமத்து நாள் வரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவருக்கு பெயரே முஹம்மது, புகழப்படக்கூடியவர். ஆனால் அந்த புகழுக்கு உரியவராக அவர் இருந்தால் அவரை புகழ்வதில் தவறேதுமில்லை. ஆனால் புகழுக்கு தகுதியற்ற புகழ் மாலைகளை வெறும் தங்களுடைய விளம்பரத்திற்காக அணிந்து கொள்கிறவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியிலே புகழுக்குரியவன் அல்லாஹ்வாக இருக்க, மாறாக மனிதனை, அதுவும் ஒரு ஃபாசிக் தீயவனை, இகழுக்குரியவனை மனிதன் புகழ்ந்தால் அதனால் இந்த பொருத்தமற்ற மகிழ்ச்சியினால் அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்வினுடைய கோபம் எந்த அளவுக்கு கடுமையானது என்பதை விவரிக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவனுடைய அரியணை அதிர்கிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, இன்று இரவு மணி 9:15 புனித இரவு, நாளை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியறவுள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
0: அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இன்னொரு மனிதர் குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள். அன்னலாரிடத்திலே ஒரு மனிதரை குறித்து புகழ்ந்து பேசினார் அன்னலார், அந்தோ நீர் உம் சகோதரனின் கழுத்தை அறுத்து விட்டீர்கள் என்று மும்முறை கூறினார்கள். பிறகு உங்களில் எவராவது மற்றவரை புகழ்ந்தால் அப்படி புகழ்வது அவசியமாயின் இவ்வாறு கூறட்டும், நான் இன்னார் இப்படிப்பட்டவர் என்று கருதுகிறேன், அல்லாவே நன்கறிந்தவன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் உண்மையில் அவரை பற்றி அப்படி என்ன வேண்டும், அந்த மனிதனையும் அல்லாஹ்வுக்கு நிகராக புகழ்ந்து விடக் கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக புகழப்படுகின்ற பொழுது இறை தன்மை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு எச்சரிக்கை நபிமொழியை நமக்கு சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள், காரணம் அந்த சமூகம் அவரை அல்லாஹ்வுக்கு நிகராக புகழ்ந்தது, எனவே அந்த புகழ்ச்சி அவருக்கு தகுதி இல்லை, அதுபோன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள், எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய புகழை மட்டும், எனக்கு தகுதியான புகழை மட்டும் புகழுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவையிலே ஒரு மனிதர் இறையச்சம் நற்குணம் குறித்து புகழப்பட்டது. இத்தகைய நேரங்களிலே மனிதன் பகட்டு எண்ணத்திற்கு வழியாகிவிடக் கூடும் என்பதனால்தான் அன்னலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புகழ்வதை தடுத்து நீரும் சகோதரனை நாசமாக ஆக்கிவிட்டாய் என்று கூறினார்கள். ஒரு மனிதரை குறித்து இன்னார் நல்லவர் என்று கருதுகிறேன் என்று சொல்லுங்கள், நான் இன்னாரை நிச்சயம் இறை நேசராக கருதுகிறேன் என்றோ, நிச்சயமாக இன்னார் சுவனவாதிதான் என்றோ நீங்கள் கூறாதீர்கள். அவர் நல்லவராக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஒருவர் சொர்க்கவாதியாக நரகவாதியாக தீர்மானிக்கப்படுகின்ற உரிமை அது அல்லாஹ்வுக்கு உரியது. எனவே அவரை தீர்ப்பு வழங்குகின்ற அளவுக்கு நீங்கள் புகழ்ந்து அந்த தீர்ப்பினுடைய அதிகாரத்தை உங்களுடைய கையிலே எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே உயிரோடு இருக்கும் எந்த நல்ல மனிதனை குறித்தும் திட்டவட்டமாக எதுவும் நாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இறந்த பின்னாலும் எவரை பற்றியும் இவர் சுவனவாதிதான் என்றும் நாமும் அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லிவிடக் கூடாது. இவரை சொர்க்கவாதியாக அல்லாஹ் ஆக்கட்டும் என்று ஆதரவு வைக்கலாம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் யாரையும் அர்த்தமற்ற புகழ்ச்சிகளால் நாம் புகழக்கூடாது. அல்லாஹ்வை புகழ்வதற்கு எல்லை இல்லை. அவன் புகழுக்கு உரியவன், புகழினுடைய எல்லா உச்சத்தையும் அவன் அடைவதற்கு தகுதியானவன். அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகமும் புகழப்படக்கூடியவன். அதற்கு அடுத்தபடியாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர்த்து வேறு யாரையும் அவருடைய தகுதிக்கு மீறிய அறுத்தமற்ற புகழ்ச்சிகளை நாம் உதிர்ந்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னொரு நபிமொழியை பாருங்கள். அன் ஹுரைம் இப்னு ஃபாத்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து ஸுப்ஹி ஃபலமன் ஸரஃப காம காயிமன் ஃபகால عُدِلَتْ شَهَادَةُ الزُّورِ بِالْإِشْرَاكِ بِاللَّهِ ثَلَاثَ مَرَّاتٍ ثُمَّ قَرَأَ فَاجْتَنِبُوا الرِّجْسَ مِنَ الْأَوْثَانِ وَاجْتَنِبُوا قَوْلَ الزُّورِ حُنَفَاءَ لِلَّهِ غَيْرَ مُشْرِكِينَ بِهِ رواه ابو داود. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை தொழுகையை நடத்தினார்கள். பிறகு மக்களின் பக்கமாக திரும்பி உட்காருவதற்கு பதிலாக எழுந்து நின்றார்கள். அப்போது பொய் சாட்சியம் சொல்வதும் இறைவனுக்கு இணை வைப்பதும் இரண்டுமே சரிநிகரான பாவங்களாகும் என்று மும்முறை கூறினார்கள். பிறகு திருக்குரானுடைய 22வது அத்தியாயமான சூரத்துல் ஹஜ்ஜுனுடைய 30வது வசனத்தை நபித்தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். எனவே அசுத்தத்திலிருந்து நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், பொய்யான பேச்சுகளிலிருந்து விலகியிருங்கள், அல்லாஹ்வுக்கு ஒருமனப்பட்ட அடிமைகளாக நீங்கள் திகழுங்கள், அவனோடு எதையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்த நபிமொழிகள். அல்லாஹ் புகழுக்குரியவன், அவனை எவ்வளவும் புகழலாம். மனிதர்களை அறுத்தமற்ற புகழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாக்கிவிடக் கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். நமக்கு அனுமதிக்கப்படுகின்ற அளவு நம்மை புகழ்ந்து கொள்வதிலே தவறில்லை. எல்லை மீறி, தன்னுடைய சக்திக்கு மீறி, தகுதிக்கு மீறி அறுத்தமற்ற புகழ்ச்சிகளை நாம் புகழப்படுகின்ற பொழுது நாம் அதை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்மை நாம் அறுத்தமற்ற புகழ்ச்சிகளை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. Hashtag Pernyaran Jaki.
3: Ningal FM, Ilamai, Pudumai, Inimai.
4: இந்த அளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. அடுத்து தீராயிசையில் உங்களை சந்திக்கிறதுக்காக மோகன் ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்க அழைத்தும் பேசலாம். இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டில் தற்போது பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதுமானதாக உள்ளது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் வழங்கியுள்ளார். அத்துடன் உதவித்தொகையுடன் கூடிய RON 95 பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1.99 ரூபாய் என தக்க வைப்பதற்கும் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளதாக நிதி அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு நேற்று பத்துகஜாவில் உள்ள எண்ணெய் நிலையத்தில் நடத்திய ஆய்வில் 200 லிட்டர் டீசலை பறிமுதல் செய்தது. அருகிலுள்ள சில பெட்ரோல் நிலையங்களில் டீசல் திருட்டு நடப்பதாக பெறப்பட்ட தகவலை தொடர்ந்து பின்னிரவில் அந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக பேரா கேபிடிஎன் இயக்குநர் டத்தோ கமலுடன் இஸ்மாயில் தெரிவித்தார். நாளை கொண்டாடப்படும் தியாக திருநாளை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு திரும்புவவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை அடுத்து குவாமுசாங் கோலிப்பி சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குவாமுசாங் நகருக்குள் செல்லும் வாகனங்கள் மெதுவாக நகருவதை தொடர்ந்து இந்நிலை ஏற்பட்டதாக அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சிக் சுன் ஃபோ தெரிவித்தார். இலங்கை மத்திய பொருளகம் வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் மேற்காசிய போரால் வீழ்ச்சியடைந்துள்ள நாணய மதிப்பை அதிகரிக்கவும் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அப்பொருளகம் குறிப்பிட்டுள்ளது. அப்போரை தொடர்ந்து இலங்கையில் எண்ணெய் எரிவாயு மூலப்பொருட்களை விலை அதிக அளவில் அதிகரித்துள்ளது மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமைதி தூதராக செயல்பட தயார் என அமெரிக்கா கூறியுள்ளது. நீண்ட காலமாக தொடரும் அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ரஷ்ய சகா செர்கே லெவ்ரோஃபுடனான தொலைபேசி உரையாடலில் இந்த கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து. தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியாங் ஜுன்ஹாவ் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை நழுவவிட்டார். உலகத்தர வரிசையில் 25வது இடத்தில் உள்ள அவர் 21:18 20:22 8:21 என தைவானின் லீ சியா ஹாவிடம் தோற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க தீரா இசை. உங்க மனசையும் உங்கள் பயணத்தையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்க நாங்க இந்த பக்கம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொழுது மோகன் வந்துட்டேங்க. 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். விடுமுறை கால திட்டங்கள், விடுமுறை கால யோசனைகள், இப்படி அப்படியே மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பொதுவாகவே அந்த மகிழ்ச்சி இருக்கும், ஆனா விடுமுறை வந்துட்டாலே கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சி வந்துடும் இல்லையா. சரி வாங்க, இன்னும் பேசலாம் 8 மணி வரைக்கும். இன்றைக்கு நினைவுகள் கொஞ்சம் அதிகம் பேச போகுது, ஏன்னா செவ்வாய்க்கிழமை தீரா இசையில அந்த வேலையை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, தொடக்க பாடலை கேட்கலாம்.

உங்கள் மாலை இப்பொழுது சுவாரஸ்யப்படுத்த மலர்ந்தாச்சு. தீராயிசை தொடக்க பாடல நம்ம கேட்டுடோம். 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். வேலை எப்ப முடியும், சொந்த ஊருக்கு பயணம், இப்படி நிறைய யோசனைகளுக்கு மத்தியில் உங்களுடைய வேலை பொழுது இப்ப போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்க அழைக்கலாம். உங்களுக்கான போட்டி அங்கம் தொடங்கியாச்சுங்க. பாடல் இடம்பெறும் ஒரு கட்டம் நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. எப்படி அழைக்கிறீங்களா? அழைங்க, உங்கள் அழைப்புக்காக காத்துட்டு இருக்கோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து உங்களுக்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவருடைய குரல்ல பாடல் வருது, கேட்கலாம்.

0: மனத்தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19 19.
2: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுது EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
3: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்துக்காக ஜானகி அவருடைய குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இப்ப பள்ளி விடுமுறையில் இருக்கிறதுனால பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்ற யோசனை எல்லாம் இருக்கும். இதுல என்னன்னா, நீண்ட விடுமுறை, நெடுஞ்சாலைகள்ல கொஞ்சம் நெரிசல் இருக்கும், சரி வெளி மாநிலங்களுக்கு போகலாமா, அப்படி பல யோசனைகளுக்கு மத்தியில நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய, குறிப்பா அந்த பள்ளி விடுமுறை காலகட்டத்தில் நிறைய பிரத்யேகமான நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. இதுல முக்கியமா வரக்கூடிய சனிக்கிழமை தொடங்கி முக்கியமா கோலாலம்பூர் பன்னாட்டு புத்தக விழாக்கு நீங்களும் உங்க பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு போகலாம். 10 நாட்களுக்கு இந்த ஒரு வாசிப்பை கொண்டாடும் ஒரு விழா வந்து நடக்க போகுதுங்க. காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. உங்க பிள்ளைங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதே சமயத்துல அருங்காட்சியகங்களா இருக்கட்டும், சில முக்கியமான கலைக்கூடங்களா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து இந்த நடவடிக்கைகளோடு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்ததா இருக்கட்டும். சரி, இப்போ நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க, அழைச்சி ஒரு பாடல் இடம்பெறும், டக்குன்னு நின்றோம், அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன, வரி என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அழைக்கிறீங்களா? 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: அம்மாடானி உங்களுக்காக
1: இருபத்தைந்து எஸ்பிஎம் இல் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 169,803 பேருக்கு யுபியு ஆன்லைன் வாயிலாக பொது உயர்கல்விக் கழகங்களில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு. 91,357 மாணவருக்கு பொது பல்கலைக்கழகங்களிலும் 60,947 பேருக்கு பாலிடெக்னிக் கல்விக் கழகங்களிலும் 15,844 பேருக்கு சமூக கல்லூரிகளிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: உங்களுக்காக
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9712 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: தீராசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சரி, முதல் அழைப்பாளர் யாரு அப்படின்னு பாக்கலாம்.
1: நளினி பேசுறோம், பீட்டிலிருந்து.
0: நளினி, எப்படி விடுமுறை தொடங்கியாச்சா?
1: இன்னும் இல்ல, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க கூட்டிட்டு போற மாதிரி தெரியல.
0: யாரு திட்டம் போடுறா?
1: வீட்டுக்கார் சொன்னாரு, பிள்ளைங்க கிட்ட கேட்டா ஜேமே பொம்பேரியா இருக்கு, போனோமா அப்படின்னு ஒரு கேள்வி வர.
0: யாரு பிள்ளைங்க அப்படி சொல்றாங்களா? சரி, நீங்களா உங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா எங்க போலாம் நினைக்கிறீங்க?
1: எனக்கே தெரியல, எல்லா இடத்துலயும் போயாச்சு. கேரளாலயும் பிளான் பண்ணோம், அது ஜேமா இருக்கும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்றாரு, கவலையா இருக்கு.
0: சரி, பார்த்து முடிவு பண்ணி எங்கேயாவது போயிட்டு வாங்க. சரி, இப்ப போட்டிக்கு வரீங்களா?
1: போட்டிக்கிறோம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். டக்குன்னு நின்று அடுத்து வர வரி என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே.

0: ஐயோ மறந்துட்டேன்.
1: ஐயோ ஆமாவா, நீ என் நாயகன் காதல்
0: காதல்
1: பல்ல ஏதாவது சொல்லி விடுங்க.
0: ஐயோ வர மாட்டேங்குதே.
1: அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்ல?
0: ஆமா ரொம்ப பிடிக்கும், டெய்லி கேட்டுக்கிற பாட்டு. முதல்ல தட்டி விட்டு கேக்குற பாட்டு. நான்
1: இப்படி ஆயிருச்சா, என்ன செய்யறது இப்ப?
0: அதான் தெரியல. ஐயோ
1: சரி, காதல் பாடகன் அப்படின்னு வரும்.
0: காதல் பாட, ஐயோ கடவுளே.
1: சரிங்க, விடுமுறை நல்லபடியா கொண்டாடுங்க. ரொம்ப நன்றிங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களை கோலலும் பொறுப்புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:37. கோலலும் பொறுப்புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:37.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
5: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தீராசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்க மாலை பொழுதையும் பாடல்கள் அழகாக்கி கொண்டிருக்கின்றது. சரி, போட்டி அங்கம் உங்களுக்காக இருக்கு, அடுத்து நேர சந்திக்கலாங்க.
1: பொன்னி பேசுறேன்.
0: பொன்னி, எப்படி தயாரா இருக்கீங்களா? பாடல் ஒளிபரப்பலாமா?
1: தயாரா இருக்கு.

0: ஓ சரி, இளமையின் கனவுகள் வருமா?
1: ரொம்ப நன்றி பொன்னி.

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலையும் நம்ம கேட்டுங்க. பனிவிழும் மலர்வனம்ன்ற மாதிரி இப்போ அந்த மாலை பொழுதுல பெரும்பாலான பகுதிகளில் மழையா இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான விவரத்தை வந்து மலேசிய வானிலைத்துறை தெரிவிச்சிருக்காங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 10 மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வந்து 6 மணி வரைக்கும் மழையா தான் இருக்கும். அதனால இந்த மாலை பொழுதுல மழையில பயணம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா போங்க, பாதுகாப்பா இருங்க அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த ஊருக்கு பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை பற்றிய விவரங்களும் தொடர்ந்து பிளஸ் வெளியிட்டு வராங்க. உங்களையும் உங்க மனசையும் நாங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோங்க.

தீராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். 5 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மணிக்குள்ள நம்ம ஒரு சுற்றுலா தளம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே சமயத்தில் ஒவ்வொரு திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் சந்திப்பு இடம்பெற தகாதிருக்கு. அதனால இன்றைக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க, யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். அப்புறம் செவ்வாய்க்கிழமைகள நினைவுகள் அதிகம் பேசும் ஒரு தீராசையாவே இணைந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த நொடி நாம் சேர்த்து வைக்கின்ற அந்த நினைவுகள் மட்டும்தான். அதுதான் நம்ம சின்ன வயசு அந்த வாழ்க்கை அப்படின்றது. பொதுவாகவே நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த வயசுக்கு நீங்க போகணும் அப்படின்னா சின்ன வயசு வாழ்க்கைக்கு போன நல்லா இருக்கும் இல்ல, ஏன்னா அவ்வளவும் அனுபவம் கொட்டி கிடக்கு. 80ஆம் தொடராம் ஆண்டு நினைவுகளை இன்றைக்கும் நினைவூட்ட நாங்க காத்துட்டு இருக்கோம் 6 மணிக்கு மேல. அதனால தொடர்ந்து தீராசையில் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருக்கிறேன்.

என்னாச்சுக்கு இப்ப என்னாச்சுது, மனம் சொன்னாலும் கேட்கலியா?

0: தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மினலாம் கேக்குறீங்க.
1: நீங்களே சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
2: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்.

0: நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. புதிய மலேசிய கடப்பிதழ் வெளியீடு ஒத்திவைப்பு. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மேற்காசிய மோதல், உலகளாவிய பொருளாதார சூழல் ஆகியவை எரிசக்தி விநியோக சங்கிலிக்கு மிரட்டலாக உள்ள நிலையில் நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதுமானதாக உள்ளது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் உதவித்தொகை வழங்கப்படும் ரோ 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.99 ரூபாய்க்கு தொடர்ந்து விற்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றார் அவர். ஈரான் உட்பட பல நாடுகளுடன் மலேசியா அனுசரிக்கும் நல்லுறவின் மூலம் ஹொர்முஸ் நீரிணை வழியாக நாட்டிற்கான எரிபொருள் விநியோகம் சீராக இயங்குவதை நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டில் ஜூலை வரை எரிபொருள் கையிருப்பு நிலையாக உள்ளது என அவர் கூறினார். ஜூன் மாதம் 1st வெளியிடப்படவிருந்த புதிய மலேசிய கடப்பிதழ் பின்னர் அறிவிக்கப்படும் நாள் வரை ஒத்திவைக்கப்படுவதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். மக்களுக்கு சீரான சேவையும் சிறந்தவற்றையும் தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்வது அதன் நோக்கமாகும். இதனிடையே மக்கள் தங்கள் கடப்பிதழை வழக்கம் போல் புதுப்பித்துக் கொள்ளலாம், காலாவதியாகும் வரை பயன்படுத்தலாம் என்றார் அவர். புதிய அம்சங்கள் கொண்ட கடப்பிதழ் குறித்த மேல் விவரங்களை அவ்வப்போது குடிநுழைவுத்துறை வெளியிடும் அதிகாரப்படி அறிக்கை வாயிலாக மக்கள் தெரிந்து கொள்ளலாம். தலைநகரில் ஊழல் சிறப்பு நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு முழு ஆதரவளிப்பது உட்பட ஊழல் வழக்குகளின் விசாரணை செயல்முறை சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நீதித்துறையும் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. தலைமை நீதிபதி டாக்டர் ஸ்ரீ ஒன் அஹமத் ஃபரீத் ஒன் சலேவே நேற்று அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்த SPRM தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமன் அந்த கடப்பாட்டை வெளிப்படுத்தினார். நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்த பேரரசரின் ஆணைக்கு இணங்க விசாரணை செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு அமலாக்க நிறுவனங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் தெரிவித்தார். தமிழ்நாட்டு திரைப்படங்களை அங்கீகரிக்கும் எடிசன் விருது போன்ற பன்னாட்டு கலை அரங்குகளில் மலேசியாவின் பங்கேற்பு பண்பாடு இணைப்பை விரிவுபடுத்தவும் நாட்டின் பன்முகத்தன்மையை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் திரைப்படம், கலைகள், உள்ளடக்கம், பொழுதுபோக்கு ஆகிய துறைகளில் மலேசியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒத்துழைப்புக்கான கூடுதல் வாய்ப்புகளையும் வழங்குகிறது என்று ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனீஸ்வரன் கூறினார். பன்னாட்டு கலை பண்பாடு அரங்கில் மலேசியாவின் புகழை மேலோங்கச் செய்வதில் ஈரார் 26 எடிசன் விருது விழாவிற்கு ஆதரவு வழங்கும் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் திட்டம் ஆக்ககரமான நடவடிக்கை என்றும் அவர் விவரித்தார். ஹஜ் பெருநாள் விடுமுறை முன்னிட்டு ஹந்தா தொற்று மற்றும் எலிகளால் பரவும் நோய்கள் குறித்து கெத்தரே மலேசிய பொது தற்காப்பு படை APM விழிப்புணர்வு இயக்கங்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இடர் அதிகமுள்ள பகுதிகளில் குறிப்பாக பெரிங்காட் மற்றும் மல்லூர் சந்தைகளில் தூய்மையை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவதாக கொத்தபாரு மாவட்ட APM அதிகாரி மேஜர் முகமது அரிஃப் முகமது ஜைன் தெரிவித்தார். நீண்ட விடுமுறை காலகட்டத்தில் பலர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இதனால் விலங்குகள் மூலம் பரவும் தொற்று இடர் அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை ஹந்தா வைரஸ் நேர்வு பதிவாகவில்லை. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு EIA நடைமுறைகள் எப்போதும் MSISO தரநிலைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் துறை JAS வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மீளாய்வு செயல்முறையும் முடிவும் தொழில்முறையாகவும் சீராகவும் பொறுப்புணர்வுடனும் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று JAS கூறியது. பொது தகவல்களின் வெளிப்படைத்தன்மைக்கும் அதிகாரப்படியான அரசாங்க ஆவணங்களின் பாதுகாப்பிற்கும் இடையே சமநிலையை உறுதி செய்யும் வகையில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையின் முதல் மற்றும் இரண்டாம் அட்டவணைகளின் நிர்வாக அறிக்கை தொடர்ந்து வழங்கப்படுவதாக அது மேலும் தெரிவித்தது. கடந்த சனிக்கிழமை ஹுலு சிலாங்கூரில் உள்ள சங்காட் ஆசா மலையேறும்போது வழி தவறியதாக நம்பப்படும் 19 வயது நூர் இசாத்தி ஹுமைரா அசிசோல் இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அப்பெண்ணின் உடல் அவர் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இன்று காலை அடையாளம் காணப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமான் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். நூர் இசாத்தியின் உடல் கூறு ஆய்வுக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. கோலாலம்பூர், லாபுவான் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் மாலை 6 மணி வரையில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரித்துள்ளது. கெடா, பினாங்கு, பேரா, கிளந்தான், திரங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், பெர்லிஸில் இந்நிலை ஏற்படும் என மேட் மலேசியா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: ஸ்லாங்கூர் புக்கிட் ராஜா பழங்குடி சமூகத்தின் மேம்பாடு மற்றும் மறுகுடியேற்றத்திற்கான தேவையை முன்னிட்டு ஸ்லாங்கூர் மாநில மேம்பாட்டுக் கழகம் PKNS ஏறக்குறைய 90 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. அச்சமூகத்தின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக மாநில வீடமைப்பு செயற்குழு தலைவர் டாத்தோ புர்ஹான் அமன் ஷா கூறினார். அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் இடமாற்றம் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 7,000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. மலேசியா உடனான வர்த்தக உறவுகளை அணுக்கப்படுத்தவும் இந்தோ பசிபிக் வட்டார வியூகங்களை வலுப்படுத்தவும் கனடா இன்று தொடங்கி மலேசியாவிலிருந்து வரும் தகுதி பெற்ற சுற்றுப்பயணிகளுக்கு விசாவுக்கான தேவையை தளர்த்தவிருக்கிறது. இந்த புதிய கொள்கை தகுதி பெற்ற இந்தோனேசிய நாட்டவருக்கும் பொருந்தும். இதனால் விமானம் மூலம் கனடாவிற்கு பயணம் செய்யும் அல்லது இடைவழி பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் வழக்கமான வருகையாளர் விசாவிற்கு பதிலாக மீன் பயண அனுமதி ஈட்டாவுக்கு விண்ணப்பித்தால் போதுமானது. இன்று தொடங்கி அந்த புதிய அணுகுமுறை நடப்புக்கு வருவதாக கனடாவின் குடிநுழைவு அகதிகள் மற்றும் குடியுரிமை விவகார அமைச்சர் லேனா மத்லேகே டைப் தெரிவித்தார். இலங்கை மத்திய பொருளகம் வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் மேற்காசிய போரால் வீழ்ச்சியடைந்துள்ள நாணய மதிப்பை அதிகரிக்கவும் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அப்பொருளகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அப்போரை தொடர்ந்து இலங்கையில் எண்ணெய், எரிவாயு, மூலப்பொருட்களின் விலை அதிக அளவில் அதிகரித்துள்ளது மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு நீதிமன்றம் உட்பட பன்னாட்டு தீர்ப்பாயங்களால் தண்டிக்கப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்ட ரஷ்ய குடிமக்களை பாதுகாக்க அந்நாட்டு ராணுவத்தை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கும் சட்டத்தில் அதிபர் விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவின் தலையீடு இல்லாமல் வெளிநாட்டு நீதிமன்றங்களின் முடிவுகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட, தடுத்து வைக்கப்பட்ட அல்லது வழக்கு தொடரப்பட்ட ரஷ்ய குடிமக்களை பாதுகாக்க ராணுவம் அதன் அதிகார வரம்பிற்கேற்ப ஈடுபடும் என அச்சட்டம் தொடர்பான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டம் அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்ட 10 நாட்களுக்கு பின் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரை நிறுத்த அமைதி தூதராக செயல்பட தயார் என அமெரிக்கா கூறியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கேஃப் மீது மோஸ்கோ கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக தொடரும் அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சியில் இறங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லெவ்ரோஃபுடனான தொலைபேசி உரையாடலில் ரூபியோ குறிப்பிட்டார். நாட்டில் பெட்ரோல், டீசல் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. புதிய மலேசிய கடப்பிதழ் வெளியீடு ஒத்திவைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

தீராசையில் செவ்வாய்க்கிழமை இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, எப்போ வேலை முடியும், வேலை முடிஞ்சவுடன் சொந்த ஊர் பயணமா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிலர்லாம் அந்த மாதிரி விடுமுறைன்னு வரும்போது எங்கெங்க வெளியாகிறது, நெரிசலா இருக்கும், வீட்டிலேயே இருந்துருவோம், பிடிச்சவங்களோட பிடிச்ச நேரத்தை செலவு பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்படி பல திட்டங்கள் இருக்கும், உங்கள் திட்டங்கள் யாவும் ரொம்ப சிறப்பா நடக்கட்டும். இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: ஹீரோசையில் இசை ஞானி அஸ் ஜானகி குரல் இடம்பெற்ற பாடல் நிச்சயமா இந்த வேலையை உங்களுடைய பயணத்தை ரொம்ப சுமூகமாக்கியிருக்கும், மனசு அப்படியே லேசாக்கியிருக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல மலேசியா முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றி விவரங்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் சுற்றுலா வழிகாட்டி கனியமுதன் அவர்கள் எந்த மாநிலத்தோடு வந்திருக்காரு அப்படின்றத பாக்கலாம்.
1: வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுற்றுலா தலம் மலேசியால இருக்கிற இடத்துல பாத்துட்டு இருக்கோம். இந்த தரம் ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற கிளாந்தாங் மாநிலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு சுற்றுலா தலம் இருக்கு, கண்டிப்பா இதை கேட்டுட்டு நீங்க சுற்றுலாவுக்கு போங்க. முக்கியமா சுற்றுலான்னு பாக்கும்போது அங்க வந்து 6 புத்தர் ஆலயம் இருக்கு. ஒரு புத்தர் ஆலயம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் புடான்னு சொல்லுவாங்க, 40 அடி, அதாவது 40 மீட்டர் நீட்ல இருக்கு. கட்டாயம் பாக்கணும். 70ல பாத்தீங்களா, அதுதான் வந்து சவுதி ஏசியாலே ரொம்ப படுத்து இருக்கிற புத்தர் சிலை, வந்து ரொம்ப நீட்டமான ஒரு புத்தர் சிலை இருக்கு. முக்கியமா பார்த்தா கிளாந்தாங் பாத்தீங்கன்னா தொம்யம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா அங்க வந்து தைலண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். சாப்பாடு பாத்தீங்கன்னா வந்து நாசி கிராபு, நாசி டாங்காங்லாம் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடு. நீங்க போங்க. பீச் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் இருக்கு, பந்தாயத்து ஹயாப்னு இருக்கு, அங்க கூட பார்க்கலாம். நிறைய மியூசியம் இருக்கு, இஸ்தானா கிளாந்தானே மியூசியம் அந்த மாதிரி அதிகமா இருக்கு. கிளாந்தானுக்கு தாராளமா சுத்தி பார்க்கலாம். அவ்வளவு அழகான ஊரு. நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.

0: தீராசிகள் திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபார துறையில ஈடுபட்டுக் கொண்டிருப்போருடைய சந்திப்பு வந்து இடம்பெற்று வருகின்றது. இன்றைக்கு பண்டார் பாரு செந்தோல்ல வந்து சாஸ்டா வெஜி கோனர் அப்படின்ற ஒரு உணவு வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சீலன் நம்மோடு பேச தர காத்துட்டு இருக்காரு. கேட்கலாம்,
1: பண்டார் பாரு செந்தோல்ல சைவ சாஸ்டா வெஜி கோனர் என்ற பெயர்ல புல் வெஜிடேரியன் நாசிலமா கடை வச்சிருக்கோம். இது எல்லாமே வெஜிடேரியன் உணவுதான். நாசிலமாலேயே பல வெரைட்டிஸ் வச்சிருக்கோம், நிறைய இருக்கு. வந்தான் மி கிச்சாப் இருக்கு, கரிமி மிகுன் கொய்த்தியாவ் இதெல்லாம் நம்ம இங்க விக்கிறோம். தோசை இட்லியோட சேர்த்து 6 மணினாக்கா காலையில ஒரு 11 மணிக்கு மேல அவங்க சமைச்சு நம்ம ஒரு 4 மணிக்கெல்லாம் கடையை திறக்க ஆரம்பிச்சிருவோம். சாப்பாடு ஏன்னா கொஞ்சம் வெள்ளனியா வந்துருவாங்க சிலர், 6 மணிக்கெல்லாம் கஸ்டமர் எல்லாம் கொஞ்சம் வந்துருவாங்க. அதனால 6 மணிக்கு நம்ம ரெடி ஆக்கிடும் எல்லாத்தையும். மின்னல் எஃப்எம்மோட ஆசிரியோட நம்மளோட கடையை பத்தி இன்னும் நிறைய பேத்துக்கு தெரிய போகுது. அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப நன்றி.
0: நாளைக்கு மற்றும் ஒரு வியாபார துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் சந்திப்பு இடம்பெறும். அதனால தொடர்ந்து தீரா இசையில் இணைந்திருங்கள்.
2: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும்.

0: சங்கர் மகாதேவன் பாடிய பாடலையும் நம்ம கேட்டுங்க. வேலை முடிஞ்சதும் சொந்த ஊர் பயணமா, சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, அப்புறம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ற பல யோசனைகளுக்கு மத்தியில்தான் இருக்கும். ஏன்னா நம்ம பள்ளி விடுமுறை, குறிப்பா விடுமுறை நாட்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் திட்டங்கள்லாம் போட்டிருப்பீங்க. நெடுஞ்சாலைகள்ல வாகனங்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்ற விவரத்தை வந்து பிளஸ் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து வாங்கிடும் நிறைய கதைகள் நம்ம பேசலாம். பொதுவாக சமூக வலைதளங்கள் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு காணொலி வரும் இல்லையா, அப்போ பின்னணி பாடகர் நம்ம அனுராதா ஸ்ரீராம் அவர் சொன்ன சில வார்த்தைகள் நல்லா இருந்தது. அடுத்து நம்ம அந்த அவர் என்ன சொன்னாங்கன்னு
1: கேட்கலாம். நான் வந்து ரொம்ப சீரியஸ் கிளாசிக்கல் மியூசிஷியனா தான் இருந்தேன். சினிமா பாட்டு பாடுவேன் நான் கண்ணோடு கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு ராஜா சார் பைத்தியம், பயங்கர பைத்தியம். அதாவது வீட்டுல ஒரு பிலிம் கேசட் நாங்க வாங்கினது கிடையாது. பட் ராஜா சார் பாட்டு எல்லாம் எனக்கு வந்து பாடமா தெரியும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது, எல்லாம் தெரியும். எந்த பாட்டு கேட்டாலும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு பல்லவி அனுப்பி பாடிடுவேன்.

சாப்பிட்டு ஐயோ இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன முட்டை நீங்க அதிகமா முன்ன சாப்பிட்டீங்க? அதெல்லாம் முன்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது, இப்போ இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம், ஆனா அந்த ஞாபகம் மாதிரி வராதுல்ல. என்ன மிட்டாய், என்ன நொறுக்கு தினி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தாராளமா இப்போ நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. அதன் மூலமா நாம 80-ஆம் 90-ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கே போக போறோம். அப்போ நடந்த சில சுவாரஸ்யம் இருக்கும், அதான் சொல்லுங்க, கதைகள் சொல்லுங்க, ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19
2: முடிஞ்சாச்சு, வந்தாச்சு, அப்புறம்
3: நீங்க

உல்லாசமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க, நாங்க கூட வந்துகிட்டே இருக்கும். உங்க பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்த ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கும். 6 மணிக்கு மேல உங்கள் நினைவுகள் இன்னும் அதிகம் பேச போகுது. பயணத்துல இருக்கீங்களா? அப்படி சிரிச்சுக்கிட்டே பழைய குறிப்பா 80ஆம் 90ஆம் ஆண்டு காலகட்டத்து ஞாபகங்களோடு இன்னும் போக போறீங்க. இணைந்திருங்கள்.

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவும் மாலத்தீவும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக கடல் நீர்மட்ட அதிகரிப்பின் காரணமாக மீன்வள மற்றும் வேளாண் துறைகளுக்கு ஏற்படும் பெரும் அச்சுறுத்தலினால் உலகளாவிய சவால்களை அணுகும் கூறுகளுக்கு கவனம் செலுத்துகின்றன. நேற்று புத்ராஜயாவில் மலேசியாவிற்கான மாலத்தீவு உயர் ஆணையர் டாக்டர் மரியம் ஷபீனா அஹமேத், இயற்கை வள மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் சயித் இப்ராஹிம் சயித் நோவை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடப்பட்டதில் இந்த விவகாரமும் அடங்கும். கிளாந்தான் பாசிர்மாஸ் கம்போங் லூபோதாபாவில் நடத்தப்பட்ட ஆப்ஸ்தரிங் ஒவாசான் நடவடிக்கையின்போது சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மர தொழிற்சாலையில் அந்நியர் ஒருவர் உட்பட 6 பொது நடவடிக்கை படை பிஜிஏ கைது செய்தது. பல்வேறு மர பதப்படுத்தும் இயந்திரங்கள், கனரக இயந்திரங்கள், மரக்கட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு அளவிலான 50,000 பலகைகளை கைப்பற்றினர். அதன் மதிப்பு 1.1 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈராயிரத்து 2026 கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சி பிபிஏ கேலுக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் விதமாக தேசிய கலைக்கூடம் அனைத்துலக அரங்கில் அதன் நிலையை வலுப்படுத்தும் முயற்சியாக பல்வேறு தொடர்பு அறிவு பகிர்வு நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாதம் 29 தொடக்கம் ஜூன் 7 வரை கோலாலம்பூர் உலக வர்த்தக மையம் WTC கேலில் அக்கண்காட்சி நடத்தப்படும் என கலைக்கூடத்தின் தொடர்பு பிரிவு இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டது. கம்போடியா தனது விமான நிலையங்களை தற்காலிகமாக மூடியுள்ளதாகவும் தரை எல்லை சோதனை சாவடிகளில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளை செவ்வாய்க்கிழமை மறுத்துள்ளது. நாட்டிற்குள் நுழையும் அனைத்து சுற்றுப்பயணிகளுக்கும் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக திங்கட்கிழமை சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட நிலையில் மே 26 முதல் தரை எல்லை சோதனை சாவடிகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருந்ததாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தது. காசா முனையில் உள்ள அல் மகாசி அகதிகள் முகாம் அருகில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் 5 கொல்லப்பட்டனர். சிலர் காயமடைந்ததாக காசா சுகாதாரத்துறை கூறியது. இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் சண்டை நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.

இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க செவ்வாய்க்கிழமைகள்ல நினைவுகளை மீண்டும் நினைவூட்டி பாக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. 80ஆம் தொடரமாட்டு காலகட்டத்துல நாம கடந்து வந்த சில நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்துறோம். இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எல்லாருக்கும் சின்ன வயசுல வந்து இந்த மிட்டாய் நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது சாப்பிடுறது அப்படின்றது அந்த சின்ன வயசு வாழ்க்கையை மீண்டும் ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி சின்ன வயசுல குறிப்பா 80ஆம் தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்துல நீங்க விரும்பி சாப்பிட்ட மிட்டாய் என்ன இப்போ ஞாபகப்படுத்தினா ஐயோ இதை மறக்கவே முடியாதுங்க அப்படி நடந்திருக்கும், ஏதாவது ஒரு கதை நடந்திருக்கும் இல்லையா, அதையும் தாராளமாக எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: சின்ன வயசுல நீங்க 80-ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாய் அல்லது நொறுக்கு தீனி என்ன அப்படின்னு
2: கேட்டிருந்தோம்.
1: நசீர், ஹஜ் பிறநாள் வாழ்த்து உங்களுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி உங்களுக்கும்.
1: சரி, உங்களுக்கு சின்ன வயசுல என்ன மிட்டாய் என்ன நொறுக்கு தீனி ரொம்ப பிடிக்கும்?
2: நம்ம வளர்ந்ததுலாம் வந்து தமிழ் பள்ளியில தான் படிச்சேன். ஒரு எஸ்டேட்ல பிளட்டாரிவர்னு ஒரு எஸ்டேட் கர்லிங்ல இருக்குது அந்த எஸ்டேட். அங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது மிட்டாய் அந்த ஊடாங் சாப் போட்டிருக்கோம் தெரியுங்களா, மிட்டாயில
1: ஊடாங் சாப்.
2: அது கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அது உள்ளுக்கு அந்த மேல உள்ள தோல் கூட சாப்பிடுவாங்க. அந்த மிட்டாயை வந்து இப்ப எங்க பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன்.
1: பேரு ஞாபகம் இருக்கா?
2: அந்த பேரு ஞாபகம் இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த மிட்டாயை வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. 5 மிட்டாய் 20 காசு என்னமோ அப்ப வந்து கொடுப்பாங்க, அது ரொம்ப ருசியா இருக்கும், வாங்கி சாப்பிடுவோம். அது வந்து அந்த மிட்டாயோட ஞாபகம். பிறகு வந்து அந்த கச்சாங் ரொட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் தெரியுமா?
1: அது தெரியும். ஆமா,
2: நிறைய கச்சாங் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு 10 காசு 5 காசு என்னமோ தான் அப்ப நாங்க படிக்கிற போது. அது பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே வந்து வாங்கிட்டு அதையும் அந்த முட்டையும் வாங்கிட்டு வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கும்.
1: இப்போ அதை பார்க்கும் போது கூட அந்த சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வரும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அது எப்ப எங்க பார்த்தாலும் சரி, ரொம்ப மோஸ்ட்லி வந்து இந்த கொஞ்சம் பழைய காலத்து சீனர்களோட கடைகள்ல வந்து இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா,
2: அது பார்த்தனா கண்டிப்பா அந்த முட்டையை வாங்கிடுவாரு. சும்மா முட்டை

0: தீராசையில் இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க, சபா கழகம் வந்தாலே உங்களுக்கு தெரியும் நினைவுகள் பற்றி பேசுறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. அப்புறம் ஒரு சிறிய நினைவூட்டலுங்க, இன்றைய கதை இந்த நொறுக்கு தீனி அப்புறம் இந்த மிட்டாய் அப்படிலாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான். அரசாங்கம் சீனியை குறைக்க சொல்றாங்க, அதை மறந்துடக்கூடாது. சரி, இப்ப அடுத்து மற்றும் ஒரு நேர் வந்திருக்காரு, சொல்லுங்க.
1: மோகன், நான் வந்து தியாகராஜன் கந்திங் இருந்து பேசுறேன்.
0: ஓ, கந்திங்ல தான் இருக்கீங்க?
1: ஸ்கூல் லீவ்னால நிறைய பேர் வந்திருக்காங்க. கந்திங் வந்து அவுட் ஆஃப் தீம் பார்க்கல, நான் வேலை செய்யறேன்.
0: ஓ, அப்படியா? இப்ப நிகழ்ச்சி கேக்குறீங்க?
1: இப்ப நிகழ்ச்சி கிட்ட வேலை முடிஞ்சிருச்சு, 9:30 அதான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: நன்றிங்க, நன்றிங்க. சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன ஞாபகம் வருது? என்ன சின்ன வயசு என்ன முட்டை விரும்பி சாப்பிடுவீங்க?
1: அது 80s உள்ள காலத்துல வந்து அப்ப சுகுஸ் முட்டை இருந்துச்சு.
0: ஆமா,
1: அது வந்து டிவில எல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் போடுவாங்க, சுகுஸ் முட்டை. அப்புறம் கம் கம்னு ஒரு இது சிக்கிடி மாதிரி இருந்துச்சு, சிக்கிடி இருந்துச்சு. கம் கம் முக்காவாசி நாங்க வாங்குறதே அந்த உள்ளுக்குள்ள அந்த ரோபோட்டுக்காக, அந்த விளையாட்டு பொருளுக்காக தான் வாங்குவோம். சாப்பிடுறது சாப்பிட மாட்டோம், அந்த ரோபோட் சேர்க்கறதுக்காக வாங்குவோம். அதெல்லாம் மறக்க முடியாது. இதெல்லாம் டிங் டாங், கம் கம், சிக்கிடி, இது அந்த சுகுஸ் முட்டை, இதெல்லாம் மறக்க முடியாது. இது
0: சுகுஸ் முட்டைன்னு பல வண்ணங்கள்ல இருக்கும்,
1: கட்டமா இருக்கும், பல வண்ணங்கள் இருக்கும். அப்ப வந்து அந்த அட்வர்டைஸ்மென்ட் கூட அந்த சுகுஸ் முட்டைக்கு அந்த அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அது அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல
0: பரவாயில்ல, விளம்பரம் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க.
1: என்ன ஞாபகம் இருக்கு மோகன்? இப்ப சுகுஸ் எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடறேன். இப்ப இருக்கு நினைக்கிறேன் சுகுஸ், ரொம்ப நாச்சு பார்த்து அதெல்லாம் சுகுஸ் எல்லாம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.
0: எப்படி இப்போ அங்க வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு விடுமுறை எல்லாம் இருக்கா? எப்படி
1: எங்களுக்கு வந்து இப்ப 24 வேலை செய்வோம், எங்களுக்கு ஒரு 4 இல்ல 5 லீவு ஒரேடியா கிடைக்கும்.
0: ஓ சரி சரி, ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி மோகன்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 1909719
1: 80ஆம் தொடராம் ஆண்டு காலகட்டத்தின் நினைவுகள் பற்றி நம்ம செவ்வாய்க்கிழமைகள்ல பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு அப்போ உங்களுக்கு என்ன மிட்டாய், நொறுக்கு தின் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
2: அனு இப்போ இருந்து பேசுறேன்.
1: அனுக்கு இப்போ என்ன ஞாபகம் வருது? என்ன மிட்டாய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க?
2: அப்போ அந்த காலத்துல வந்து போக்கனான்னு சொல்லுவாங்க, ஆனா அது வந்து ரெட் கலர், சிகப்பு கலர்ல இருக்கும். அது சாப்பிட்டாக்கா உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும்.
1: ஓ ஆமா ஆமா,
2: அதுல
1: பெருமையாங்க.
2: ஒருவேளை
1: பார்த்தா அந்த ஞாபகம் வரும்.
2: ஆமா, ஒரு தனி சந்தோஷம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உதட்டுல சோப்பாக்கிக்குவோம்.

0: 80ஆம் தொடராம் ஆண்டு காலகட்டத்து நினைவலைகள். இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய் நொறுக்கு தீனி பத்தில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: வணக்கம் மோகன், நான் ராதா பேசுறேன்.
0: ராதா, என்ன ராதா, என்ன ராதா உங்களுக்கு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து ஸ்வீட்ல அந்த ஐஸ்கிரீம் ஒண்ணு இருக்கும், ராக்கெட் ஐஸ்கிரீம் சொல்லி, அது மேல வந்து சாக்லேட் கோட்டட் பண்ணிருக்கோம். வந்து ஒரு பால் பால் மாதிரி கலந்து ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். என்னோட ஃபேவரட்ல.
0: ஓ, அந்த மூணு வண்ணத்துல இருக்கும்.
1: மூணு வண்ணம் இல்ல, ரெண்டே வண்ணம் தான். ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்ல பால் போட்டு கலக்குனா எப்படி இருக்கும்?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: அந்த மாதிரி கலர் வந்து ராக்கெட் ஷேப்ல இருக்கும். கார்ன் மட்டும் சாக்லேட்ல கோட்டட் பண்ணிருக்கோம், ஒரு லேயர் சாக்லேட் கோட்டட் பண்ணிருக்கோம்.
0: அதெல்லாம் முன்பு விற்பனையில இருந்தது.
1: டைம் மிஷின் இருந்தா கூட்டிட்டு போங்க, நானும் வரேன் சொல்லல. இப்ப வரைக்கும் பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லுவேன், நல்லா முடிஞ்சிச்சுன்னா திருப்பி இருக்கு, அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும் அதே டேஸ்ட்ல.
0: எங்க அதுக்காக எதுக்குன்னு போக சொல்றீங்களா பின்னாடி?
1: சொன்னா பரவாயில்ல, போயிட்டு வந்துருவோம். முட்டை எனக்கு பேரு தெரியல, சின்ன வயசு சாப்பிட்டதால பேரு தெரியல. அது வந்து சின்னதா முட்டை மாதிரி, காடை முட்டை மாதிரி இருக்கும். அப்ப
0: காடை முட்டை மாதிரி இருக்குமா?
1: சின்ன முட்டை, அது வந்து சாப்பிட்டுமா வாயெல்லாம் வழியா போயிரும். ஈ போல சுங்கச்சி போல இருந்தேன்.
0: சரி,
1: அங்கதான் எங்க பெரியமா வந்து கடைக்கு போக சொன்னாங்கனாக்கா, பத்து காசு இருக்கிறது மிச்சம் இருந்துச்சுன்னா அது முட்டாய் வாங்கிட்டு வர வீட்டுக்கு வரமாட்டேன்.
0: ஓ, ஆனா அந்த பேர் மறந்துட்டீங்க.
1: அந்த பேர் ஞாபகம் இல்ல மகன் எனக்கு. அந்த சின்ன காடை முட்டை மாதிரி தான் இருக்கும் அந்த முட்டை, அந்த முட்டாய் வாயில போட்டோமா அது வாயெல்லாம் அப்படி வெள்ளியா போயிரும்.
0: ஓ, கேண்டியா?
1: தெரியல.

0: தீராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம், நினைவுகள் நினைவூட்டி கொண்டிருக்கின்றது. அந்த காலம்ன்றது அந்த காலம் தான், இந்த காலம்ன்றது இந்த காலம் தான். இது நம்ம பார்க்கணும். அது முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச முட்டாய் நிறைய நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படும். இப்போ இந்த உடல் பருமன் பிரச்சனை அப்படின்றது அது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு இந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். குடிக்கிற தேநீரில் கூட தேநீரை வந்து சீனியை குறைச்சு குடிங்க அப்படின்லாம் அறிவுறுத்தப்படுது இல்லையா. அதனால இன்றைக்கு நம்ம பேசுற இந்த கதையெல்லாம் வந்து நினைவுகளை எப்படி சுவாரஸ்யமா நம்ம நினைச்சு பார்க்கும் போது ஒரு புன்னகை வருது இல்லை, அதுதான் சரி. 80ஆம் தொடராம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: எனக்கு என்ன பிடிச்ச முட்டாய்னா, அப்ப நான் படிக்கிறப்ப எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வரப்ப அந்த மூணு முட்டாய் இருக்கும் பாத்திருக்கீங்க, ஒரு பையில கலர் கலரா ரவுண்டா.
0: ஆமா ஆமா,
1: ஒரே பையில மூணு இருக்கும், ரவுண்டா குண்டா இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும், அது அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம்.
0: சொல்லுவாங்களா அந்த கித்தா முட்டாய் அப்படின்னு
1: கித்தா முட்டாய்னு அது. அப்புறம் வந்து அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, இந்த நீட்டா உடச்சு சாப்பிடுவோமா அது. அந்த பப்பாய் ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க.
0: ஓ ஆமா ஆமா ஆமா, அந்த திருவி திருவி திறப்பாங்களா?
1: சொல்லுங்க
0: சிவகுமார், உங்களுக்கு பிடிச்ச மிட்டாய் என்னது?
2: எனக்கு பிடிச்ச மிட்டாய் வந்து, நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வெளியாகும் போது கீழே அந்த வெளியில வந்து அந்த சீன அண்டி விப்பாங்க, அந்த முட்டாய் வந்து குறி முட்டைன்னு சொல்லுவோம். அது வந்து சின்ன சின்ன சின்ன முட்டை முட்டை மாதிரியே இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், ஒரு 10 pieces இருக்கும்.
0: பொட்டலத்தை திறந்தா அதுல அவ்வளவு இருக்குமா? அதுவா ஒரு மாதிரி கோதுமாவ மாதிரி அல்ல தூவி இருப்பாங்க.
2: ஆமா, அது நம்ம வந்து வாயில போட்டதுக்கு அப்புறம் அந்த கோதுமா வெளியாகணும்னா கொஞ்சம் கிறிஸ்டல் கலர்ல இருக்கும், பிளேவர் வந்து ஓரஞ்சு பிளேவர்ல இருக்கும்.
0: இந்த அளவுக்கா? சரி
2: இல்லையா, அந்த அந்த டேஸ்ட் இன்னும் நாக்கிலே இருக்குதா நம்ம சாப்பிட்டது?
0: அத சொல்லுங்க.
2: அந்த முட்டாய் ஃபேவரட், 20 காசு கொடுத்தோம்னா அது ஒரு 10 pieces இருக்கும், அது ஒரு பையில போட்டு கொடுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இப்ப அது கிடைக்க மாட்டேன்னு தெரியாது.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: சின்ன வயசுல உங்களுக்கு பிடிச்ச முட்டாய் நொறுக்கு தீனி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க ரீனா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு, என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து
3: மறந்துச்சு இல்ல, அது வாயில போட்டு அப்படியே கரைஞ்சிரும். அது வாங்குறதுக்காக ஸ்கூல் முடிஞ்சனா அண்டி பஸ் ஒண்ணு இருக்கும் ஸ்கூல் டைம்ல, அந்த பஸ்ஸுக்கு போட அந்த பஸ்ல ஓடுவோம். அந்த ஜாமான் வாங்குறதுக்கு அடிச்சு புடிச்சு வாங்கி சாப்பிடுவோம்.
1: அம்மா பேருந்து எல்லாம் வேற விற்பனை செய்வாங்களே?
3: ஆமா, பேருந்துல விற்பனை செய்வாங்க. அது அடிச்சு புடிச்சிட்டு ஸ்கூல் முடிஞ்சனா எப்பதான் அண்டி பஸ் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. வந்தோன்னு அடிச்சு புடிச்சிட்டு போய் வாங்கி சாப்பிடுறது.
1: அண்டி நினைச்சுக்கோங்க, என்ன பிள்ளைங்க இவ்வளவு பாசமா இருக்கு நம்ம மேல.
3: தெரியாது, நம்ம முட்டாய் இவங்கதான் வரோம் அப்படின்ட்டு.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9.
1: சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய் வகைகள் அப்புறம் நொறுக்கு தீனி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: எல்லாமே பிரிச்சு ஒரு சின்ன தட்டுல வச்சு அதை ஆட்டி ஆட்டி ஆட்டி அப்படி பாத்துட்டு ஒரு ஒரு அலா ஒண்ணுன்னா எடுத்து சாப்பிடுவோம்.
3: வணக்கம், நான் தனம் பேசுறேன், டைப்பிங்ல இருந்து. குருவி முட்டாய் தெரியுமா? வெள்ள கலரா இருக்கும், அப்ப முட்டாய் இந்த இதுல ஒரு ஒரு பெக் பெக் பேக் சின்ன சின்ன பேக்கிங்ல இருக்குமே அது. டிங்டாங், இஞ்சி, அப்புறம் ஐஸ்கிரீம் தெரியுமா? ஆசாம் ஐஸ்கிரீம் வந்து பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாங்களே,
1: ஆமா
3: பேப்பர்ல இருக்கும் அது. அப்புறம் ஐஸ் கப்பாய் திருகி அதே பேப்பர்ல வச்சு கொடுப்பாங்க, சந்தோஷமா இருக்கும் அதை குடிக்கிறதுக்கு. உள்ள காலம் மறக்கவே முடியாது.
1: நீங்க சொல்லும் போது இந்த சந்திரமுகி படத்துல ஒட்டியானோ நெத்திச்சுட்டி அந்த மாதிரி ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிலே கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். ஏப்ரல் மாதம் முதல் அதிகரித்து வரும் வேலை இழப்பு சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு கூடிய விரைவில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த சிக்கல் குறித்து தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்தில் கலந்தாய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். கஜாங் பண்டர் ஸ்ரீ புத்ராவில் நேற்றிரவு காவல்துறையினருடனான துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட உள்ளூர் ஆடவர் இருவர் ஓராண்டுக்கும் மேற்பட்டு ஸ்லாங்கூர் மலாக்கா பகுதிகளில் ஆயுதமேந்திய கொள்ளை குற்றங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. 25-46 வயதுடைய அந்த இரு சந்தேக நபர்கள் மீது ஏற்கனவே 30 குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக புகிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார். பள்ளி விடுமுறை, தியாக திருநாள், நீண்ட வார இறுதி ஆகியவற்றை ஒட்டி நாள் ஒன்றுக்கு 150,000 மேற்பட்ட வாகனங்கள் மேற்கு கரை விரைவு சாலை WCEயை பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதாலும் விடுமுறைக்கு செல்வதாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக WCE கூறியது. தென்கொரியா அதன் முதல் அணு ஆற்றல் நீர்மூழ்கி கப்பலை 2030களின் மத்தியில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ள வேளை அவை உள்ளூரிலேயே தயாரிக்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் தெரிவித்தார். சொந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்படுத்தப்படும் அணுசக்தியால் இயங்கும் முதல் நீர்மூழ்கி கப்பல் 2030களின் பிற்பகுதியில் செயல்பாட்டுக்கு வரும் என்று ஆக்யூபா கூறினார். கடுமையான மாந்தனீய நெருக்கடிக்கு நடுவே பாலஸ்தீன மக்கள் 3ஆம் ஆண்டாக ஹஜ் பெருநாளை வரவேற்க உள்ளனர். இருந்தும் இன்றியமையாத பொருள்களின் பற்றாக்குறை, உச்சகட்ட விலையேற்றம் போன்ற சிக்கல்களை தொடர்ந்து பெரும்பாலான குடும்பங்கள் தியாக திருநாளை முழுமையாக கொண்டாட முடியாத இக்கட்டான சூழலில் உள்ளனர். விளையாட்டு காட்பந்து. 7 சூப்பர் லீக் கிளப்புகள் 2025-2026 ஆண்டுக்கான தேசிய உரிமத்தையும் ஆசிய காட்பந்து கூட்டமைப்பு AFC உரிமத்தையும் பெற்றுள்ளன. அவற்றுள் ஜொஹூர் டாருல் தாசிம் FC, கோச்சிங் சிட்டி FC, ஸ்லாங்கூர் FC, திரங்கானு FC, நெகிரி செம்பிலான் FC, பினாங் FC, சபா FC ஆகியவை அடங்கும் என்று ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பாடி FIB தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இரவு பொழுதில் இசைத்திட தீரா இசை காத்துக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு கடையும் திறந்தாச்சு. இன்றைக்கு கடைக்காரர் மோகன் காத்துட்டு இருக்க. 8 மணி வரைக்கும் நீங்க வாங்க, கடையில என்ன பாடல் வேணுமோ வாங்கிட்டு போங்க. உங்கள் பயணத்தை சுவாரஸ்யமாக்க நாங்க ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பாட்டு கடையில முதல் நேரம் சந்திக்கலாங்க.
1: ஹலோ, வணக்கம். தீபன் பேசுறேன். ஆக்சுவலி டிஜே தீபன் வர சத்திரி நாத்தால் ஆடுறேன்.
0: ஓ அப்படியா, வர சனிக்கிழமை 9:30
1: இந்த மே மாதம் முழுவதும் நாத்தால் ஆடிட்டு
0: இருக்கேன். சரி, ஆமா, ஏன்னா 9:30 நம்ம டிஜே படைப்பு நம்ம மின்னல்ல இடம் பெற்று வருது. டிஜே தீபனுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக இந்த மே மாதம் முழுக்க பாடல்களை தொகுத்து வழங்கியதற்கு. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து வராத நதிக்கரையோரம், சங்கமம்.

0: பாட்டு கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: திவ்யா பேசுறேன்.
0: திவ்யாக்கு என்ன பாடல் வேணும்?
1: என் அம்மாக்காக பாட்டு கேக்குறேன். கிளிக்கு வாசல் படுத்தல இருந்து அது வீட்டுக்கு பாட்டு. வீட்டுக்கு
0: வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும். அதா
1: அம்மாவுக்கு
0: வீட்டுல வேலை இருக்குன்னு. சரி, பாடல் வருது கேக்கலாங்க.

0: பாட்டு கடைகள் அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: ஹலோ வணக்கம் மோகன், நான் சுசி பேசுறேன் பூச்சியம்ல இருந்து.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து போத்தென்றலே என் தோல் மீது சாய வாழ்ந்த பாட்டு மிசரகணம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயோட இதுவும் ரம்பாவும் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்புறம் எங்க போலயா விடுமுறைக்கு?
1: இங்க இல்லையா, இப்பதான் வேலை விட்டு போயிட்டு இருக்கிறோம். எல்லாமே உட்காந்து பேசிட்டு அப்புறம் தான் முடிவு எடுப்போம். எல்லாரும் வந்திருக்காங்க, ஜோஹர்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க.
0: ஓ அப்படியா, சரி சரி அக்கா, நல்லபடியா அமையிட்டு வந்த விடுமுறை எல்லாம் சரிங்களா?
1: நன்றியா.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல பேர்.

0: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: யமுனா பாத்தீங்களா பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் யமுனா. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு செந்தலே செந்தலே மெல்ல நீ வீசு பாட்டே, அந்த பாட்டு காதல் திட்டம் போடணும். இப்போ இந்த நேரத்தை கேட்க ரொம்ப இதமா இருக்கும், ரொம்ப நாள் வச்சு கேட்பேன்.

0: காதல் திருமணமா வீட்டுல பாத்து வைத்ததா?
1: நல்லா கரெக்டா
0: கேட்டேன். காதல் திருமணம் புரிந்தவரோட மலரும் நினைவுகள்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த கதையை நீங்க எங்களுக்கு சொல்லியே ஆகணுமே.
1: எங்க வீடு அவங்க வீடும் பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் வீட்டுல எதிர்த்து
0: அதானே எந்த காலத்துல சம்மதிச்சிருக்க. மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இன்று டேசா மந்தாரியை சேர்ந்த சுப்ராயன் தேர்வு செய்த பாடல்கள்.

0: டிவேட் காலேஜ் எஸ்பிஎம் முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? டிவேட் கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் CQTech டிவேட் காலேஜ், 1333311 கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
2: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
3: ஹலோ, வணக்கம் சார். தினகரன் கோம்பா கேரியால இருந்து பேசுறோம் சார்.
2: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ஓகே, நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் இருக்காருல்ல,
2: சரி,
3: அவர் வந்து பெரும்பாலும் அவரை பத்தி வந்து என்ன தெரியும்னா, அவரோட படத்துக்கு தான் அவர் பாடுவார்னு தெரியும். ஆனா அவர் மத்த ஹீரோக்களுக்கும் அவர் பாடியிருக்காரு. அது மாதிரி ஒரு பாடல் இப்ப நான் கேட்க ரிக்வெஸ்ட் பண்ண போறேன் சார்.
2: ஓ, சொல்லுங்க, என்ன பாடல்?
3: உல்லாசம் படத்துல தலை அஜித்துக்காக அவர் ஒரு பாடல் பாடியிருக்காரு சார், முத்தே முத்தம்மான்ற பாட்டு. அது போட்டா நல்லா இருக்கும்.
2: கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்றீங்களா? எடுத்துக்கோங்க. நன்றி சார்.

0: பாட்டுக்கடையின் நிறைவு நேர் யாருன்னு பாக்கலாங்க.
1: வணக்கம், நான் குணவதி பேசுறேன், சிரமன்ல இருந்து.
0: சொல்லுங்க குணவதிக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஏதோ ஒரு பாட்டு வேணும்.
0: ஏதோ ஒரு பாட்டா? அதான் என்ன பாட்டு?
1: ஆமா, ரோஜா கார்த்திக் நடிச்ச பாட்டு. பட பேரு எனக்கு சரியா தெரியல, ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு வேணும்.
0: ஓ, ஏதோ ஒரு பாட்டு,
1: ஒரு பாட்டு
0: என் காதில் கேட்கும்.
1: ஆமா,
0: சரி,
1: உண்மையிலேயே நல்லா இருக்கு இந்த நிகழ்ச்சி. நான் இப்ப டிரைவிங்ல இருக்கேன், இதை கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன்.
0: சரி, பார்த்து கவனமா பயணம் செய்யுங்க, பாடல் வருது கேக்கலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றிங்க.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய தீரா இசைக்கும் நாம ஒரு நிறைவு கொடுக்க போறோம். உங்கள் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறதா எங்களுடைய முக்கியமான வேலை. அந்த வகையில் இன்றைக்கு நினைவுகளும் நிறைய கதைகள் பேசியிருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80ஆம் துணிராம் ஆண்டு காலகட்டத்தில் நீங்க சாப்பிட்டு வளர்ந்த அந்த இனிப்பா இருக்கட்டும், ஸ்வீட்டா இருக்கட்டும், முட்டாய், நொறுக்கு தீன், இதை பத்திலாம் நேர்கள் நிறைய பேர் அழைத்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, விடுமுறை காலத்திட்டம் நல்ல சிறப்பா அமையட்டும். அடுத்து உங்களுக்காக காற்றின் மொழியில பிரவீன் சந்திக்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாளை கொண்டாடப்படவிருக்கும் ஹஜ் பெருநாளையொட்டி பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் சிறந்த எதிர்காலம் கருதி பல்வேறு சவால்களுக்கு நடுவே தியாகத்தின் மதிப்பையும் மிதமான போக்கு கொண்டுவரும் செய்தியையும் உய்த்துணருமாறு முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தியாக திருநாள் மீதான மதிப்பு மக்களுக்கு உதவும் முயற்சிகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளை ஐடியலரா வெறும் கொண்டாட்டம் மட்டுமன்று மாறாக தியாகம், நேர்மை, இறை தூதருக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மதிப்பை நினைவூட்டுவதாக துணை பிரதமர் இடதுஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். தியாக திருநாள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் ஒற்றுமையை வளர்க்கவும் தேவையுள்ளோருக்கு உதவும் எண்ணத்தை மலேசியர்களிடையே ஊக்குவிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழிலதிபர் ஆல்பர்ட்டைக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டு மீதான விசாரணைக்கு உதவுவதற்காக காவல்துறை கூடிய விரைவில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MSCC முன்னாள் தலைவர் தான்சுரியா சம்பாக்கியை அழைக்கவுள்ளது. இந்த வழக்கு துன்புறுத்தல் சட்டம் 506 பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார். கம்போடியா பன்னாட்டு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் தரை எல்லை சோதனை சாவடிகள் கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை நோம்பென் மறுத்துள்ளது. இந்த கட்டுக்கதையை நிராகரித்த வெளியுறவு அமைச்சர் இத்தகைய உண்மைக்கு புறம்பான செய்திகள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதோடு நாட்டின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளது. பெல்ஜியமில் பள்ளி குறுப்பேருந்து மீது ரயில் மோதியதில் சில மாணவர்கள் பலியானதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். பெகன்ஹூட்டில் காலை 8 மணியளவில் நிகழ்ந்த அந்த விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்த பெர்னட் குவின்டின் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செய்துள்ளார். 2026 உலகக்கிண்ண காட்பந்து ஸ்பெயின் தேசிய அணி எந்தவொரு கிளப்பை காட்டிலும் அப்பாற்பட்டது என்று அதன் மேலாளர் லூயிஸ் டி லா ஃபுயன்டே வலியுறுத்தியுள்ளார். ஏனெனில் ரியல் மெட்ரிட் ஆட்டக்காரர்களின்றி பார்சலோனா ஆட்டக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தும் தேசிய அணியை அவர் அமைத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நாளைக்கு பொது விடுமுறை போல எல்லாரும் பயணத்துல இருப்பீங்க. சொந்த மாவட்டங்களை சொந்த ஊரை நோக்கி பயணிச்சிட்டு இருப்பீங்க. இந்த வேளையில யாருக்காச்சும் நண்பருக்கு நீங்க அழைச்சிருக்கலாம், இல்ல தோழிகளுக்கு அழைச்சிருக்கலாம். யாரும் வந்து உங்க அழைப்பை எடுக்கலையா? எல்லாரும் வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தாங்கன்னா நாங்க எதுக்கு இருக்கோம்? இந்த பயணத்தில் உங்களோடு பேச காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோடு உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த பாடல்களை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நிறைய பாடல்கள், அங்கங்கள், உரையாடல்கள் இன்றும் இடம்பெற போகின்றது. தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு பார்த்தோம்னா தெலுங்கு திரை இசை பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகின்றோம். தொடக்க பாடல் ரஞ்சித் மற்றும் சுரேந்திர கிருஷ்ணா கொண்டு வராங்க. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலே கோலலும் பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:36. கோலலும் பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:36.
2: நெகிரிசம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடுவோம். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
3: எக்கட எக்கடன் உணர்ந்தே

ராம் மிரியாலா கொண்டு வந்த பாடலுங்க. முதல்லயே சொல்லியிருந்தோம், நாளைக்கு பொது விடுமுறை, அதனால இங்க அறிவிப்பு அறைக்கு வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தோம். என்னன்னா சாலைகள்ல வாகனங்கள் அதிகமா இருக்கின்றது. இந்த வேளையில உங்ககிட்ட ஒரு கேள்வி, கூடவே ஒரு நினைவூட்டலும் கூட. உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை நீங்க புதுப்பித்து விட்டீங்களா? ஏன்னா இப்ப ரொம்ப சமீபத்துல நம்ம நண்பர்கள் கூட பேசிட்டு இருக்கும் போது ஒரு நண்பர் சொன்னாரு, எனக்கு வந்து சம்மன் கிடைத்தது, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஓட்டுநர் உரிமத்தை நான் புதுப்பிக்கல, ஆனா வந்து தெரிந்துலாம் நான் புதுப்பிக்காம இல்ல, தெரியாம தான் புதுப்பிக்காம இருந்தேன் அப்படின்னு. அதற்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு, தெரிந்தோ தெரியாமலோ அது தப்பு, தப்பு தான், சம்மன் கிடைக்கும். ஆக ஆனா இன்னொரு நண்பர் அவர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ என்னுடைய பிறந்தநாளும் முடிவடைந்து விட்டது, அதனால என்னோட ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்கப்பட்டு விட்டதா இல்லையா அப்படின்னு எனக்கே தெரியலன்னு எடுத்து பார்த்தா அதுவும் புதுப்பிக்கப்படவில்லை. அன்றைக்கே போய் புதுப்பிச்சாரு. அதனால இந்த வேளையில உங்களுடைய பிறந்தநாள் முடிவடைந்து விட்டால் ஒரு முறை உங்க பணப்பையிலிருந்து அந்த ஓட்டுநர் உரிமத்தை எடுத்து நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் குர்ச் மடத்தா பெட்டி இதோ.

0: காதல் திருமணமா வீட்டுல பாத்து வைத்ததா? காதல் திருமணம், முதல் முறையா ஒரு காதல் திருமணம் புரிந்தவரோட மலரும் நினைவுகள்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த கதையை நீங்க எங்களுக்கு சொல்லியே ஆகணுமே.
1: எங்க வீடு அவங்க வீடும் பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் வீட்டுல எதிர்த்து
0: அதான எந்த காலத்துல சம்மதிச்சிருக்க. மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இன்று டேசா மந்தாரியை சேர்ந்த சுப்ராயன் தேர்வு செய்த பாடல்கள்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: நினைக்கிறது
0: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும் நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ரம்யா பிஹாரா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தெலுங்கு சினிமாவில் அடுத்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு திரைப்படம் டிராகன். இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கி நடிகர் ஜூனியர் NTR நடிக்கிறார் இல்லையா. இந்த திரைப்படத்தோட ஒரு 4 நிமிட காட்சி இப்ப சமீபத்தில் நடிகர் ஜூனியர் NTR அவருடைய பிறந்த நாளையொட்டி சமூக ஊடகங்கள்லாம் வெளியாகி இருந்தாங்க. அதை பார்க்கும் போதே கண்டிப்பா இவருடைய அந்த முந்தைய திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, KGF, சலார், இதை போலவே ஒரு அதிரடியான திரைப்படம், ஒரு அதிரடியான கதைக்களத்தில் தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர் ஜூனியர் NTR ஒரு கமாண்டர், அதாவது ஒரு கமாண்டரா, ஒரு அணியின் கமாண்டரா வந்து வராரு அப்படின்றத அந்த ஒரு காணொலியை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. இந்த வகையில் அவர் வந்து கொடுத்திருந்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நடிகர் ஜூனியர் NTR நடித்ததிலேயே மிகவும் சவாலான ஒரு கதாபாத்திரம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கதாநாயகர் பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கதாநாயகர்னா இப்படி தாங்க இருப்பாங்க, நல்லவராக இருப்பாங்க, நல்லது செய்வாங்க, இந்த பாடலுக்கு நடனம் ஆடுவாங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு புத்தம் புதிய கோணத்தில் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதனால் நம்ம தெலுங்கு சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்திற்கு ஆவலாக காத்திருக்காங்க அப்படின்னு கூறி, அவர் நடித்த ஜனதா கராஜ் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கீதா மாதுரி மற்றும் சாகர் கொண்டு வரும் பாடலை அடுத்து கேட்கலாம்.

0: அனுப்பா கலோக்கல்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

சத்ய யாமினி மற்றும் கிருஷ்ணா தேஜஸ்வி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, மின்னல் போட்காஸ்ட் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தோம்னா அது சம்பந்தப்பட்ட காணொலிகளை காலை மணி 10 சமூக ஊடகங்கள்ல, மின்னலின் சமூக ஊடகங்கள்ல நம்ம பதிவேற்றுவோம். அதற்கு கீழே கொடுக்கப்படுகின்ற அந்த இணைப்பு வாயிலாக நீங்க அந்த முழு போட்காஸ்டையும் முழு உரையாடலையும் சென்று கேட்கலாம். இந்த வாரத்திலிருந்து, அதாவது சென்ற வாரமே பார்த்தோம்னா, காதல் கசப்பு காரம் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம காதல் கதைகளை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இந்த வாரம், அடுத்த வாரம், அதற்கடுத்தடுத்த வாரங்களில் உங்களுடைய குரல் இடம்பெற வேண்டுமா, உங்களுடைய காதல் கதைகளை எங்களிடம் சொல்ல வேண்டும்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்ஸ்டாகிராம் பக்கமா போய் உங்களுடைய பெயர் மற்றும் தொடர்பு எண்ணை எங்களுக்கு கொடுத்து என்ன கதையை சொல்ல போறீங்கன்னு சொன்னாலே போதும், உங்களுடைய குரலும் மின்னல் போட்காஸ்டில் இடம் பெறலாம். அடுத்த பாடல் சுனிதி சௌஹான் கொண்டு வராங்க, இதோ.

0: சுனி, என்ன யோசனை?
1: முட்டை பொறிக்கலாமா யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: முட்டை பொறிக்க போறியா?
1: அடிக்கிற வெயிலுக்கு என்னதான் பண்றது?
0: ஓ, அதுக்குதானா? கருப்பு சட்டை போடக்கூடாது, குளுமையான உணவை சாப்பிடணும், முக்கியமா தண்ணி அதிகமா குடிக்கணும். தண்ணி குடிச்சியா? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வேலை இழப்பு சிக்கல் கூடிய விரைவில் கையாளப்படும், பிரதமர் உறுதி. தியாக திருநாள் அர்ப்பணிப்பு, நேர்மை, நம்பிக்கையை எடுத்துரைக்கிறது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஏப்ரல் மாதம் முதல் அதிகரித்து வரும் வேலை இழப்பு சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு கூடிய விரைவில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின், குறிப்பாக இளையோரின் நிலைமையை மேம்படுத்தவும் அவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்புகளை வழங்கவும் இந்த சிக்கல் குறித்து தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டென் கூட்டத்தில் கலந்தாய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அதேவேளை புதிய முதலீடுகளுக்கும் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கும் இடையே குறிப்பாக நாட்டின் சில முதன்மை தொழில்துறை பகுதிகளில் ஒருமித்த செயல்பாடு இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், நாளை கொண்டாடப்படவிருக்கும் ஹஜ் பெருநாளை ஒட்டி டாக்டர் அன்வார் நாட்டின் சிறந்த எதிர்காலம் கருதி பல்வேறு சவால்களுக்கு நடுவே தியாகத்தின் மதிப்பையும் மிதமான போக்கு கொண்டு வரும் செய்தியையும் உய்த்துணருமாறு முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தியாக திருநாள் மீதான மதிப்பு மக்களுக்கு, குறிப்பாக வறிய நிலையில் உள்ளவர்கள், பேறு குறைந்தவர்கள், வாழ்க்கையில் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளவர்கள் ஆகியோருக்கு உதவும் முயற்சிகளின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளை ஐதில் அதா வெறும் கொண்டாட்டம் மட்டுமன்று, மாறாக தியாகம், நேர்மை, இறை தூதருக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மதிப்பை நினைவூட்டுவதாக துணை பிரதமர் டாக்டர் அஹமத் சஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். தியாக திருநாள் சமூகத்தின் நல்வாழ்வுக்காக அக்கறையையும் வாழ்வாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையையும் எடுத்துரைக்கிறது என்றார் அவர். மேலும் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்தி ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் என்றும், தேவையுள்ளவர்களுக்கு தொடர்ந்து உதவுமாறு சமூகத்தை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் அஹமத் சஹீத் முகநூல் பதிவின் மூலம் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவும் மாலத்தீவும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக கடல் நீர் அதிகரிப்பு, அதன் காரணமாக மீன்வளம், வேளாண் துறைகளுக்கு ஏற்படும் பெரும் அச்சுறுத்தலினால் உலகளாவிய சவால்களை அணுகும் கூறுகளில் கவனம் செலுத்துகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மாற்றத்துக்கான மாலத்தீவின் புதுமையான முயற்சிகளை வரவேற்பதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. அதில் சூரிய மின் தகடுகளை நிறுவுவதில் உள்ள தடைகளை சமாளிக்க கடல் வெப்ப ஆற்றலை ஆராய்வதும், தொடர்புடைய நாடு கடைபிடிக்கும் நிலையான மீன்பிடி முறைகளும் அடங்கும். மலேசியாவிற்கான மாலத்தீவு தூதர் டாக்டர் மரியாம் ஷபீனா அஹமேத் நேற்று புத்ராஜயாவில் துணை அமைச்சர் சயித் இப்ராஹிம் சைட்னோவை மரியாதை நிமித்தம் சந்தித்ததின் ஊடே இவ்விவகாரம் குறித்து கலந்துரையாடினார். தொழிலதிபர் ஆல்பர்ட் தேய்க்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டு மீதான விசாரணைக்கு உதவுவதற்காக காவல்துறை கூடிய விரைவில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MSCC முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியை அழைக்கவுள்ளது. பாதிக்கப்பட்டவர் இம்மாதம் 13ஆம் நாள் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த வழக்கு துன்புறுத்தல் சட்டம் 5.6 பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார். இந்த வழக்கிற்கான விசாரணை அறிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ள வேளை, மேலதிக நடவடிக்கைகளுக்காக அது விரைவில் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்படும். இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும், தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களிலிருந்து சிறாரை பாதுகாக்கவும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-க்கும் சமூக ஊடகத்தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுக்கும் இடையே 37 சந்திப்புகள் நடத்தப்பட்டன. 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ONSA செயல்படுத்தப்படுவதற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த முயற்சி இருப்பதாக MCMC தெரிவித்தது. அந்த கலந்தாய்வுகள் இடர் குறைப்பு முயற்சி, இணையத்தில் உள்ள தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை முன்கூட்டியே நெறிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தின. 2026 தியாக திருநாள் சிறப்பு ஆய்வு செயல்படுத்தப்பட்ட முதல் இரண்டு நாள்களில் ஜொஹூர் சாலை போக்குவரத்து துறை JPJ பல்வேறு குற்றங்களை உள்ளடக்கி 1987 குற்றப்பதிவுகளை வெளியிட்டுள்ளது. 17,236 வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டதில் பாதுகாப்பற்றவை அல்லது சாலையில் செல்வதற்கு தகுதியற்றவை என்ற காரணங்களுக்காக 8 மோட்டார் சைக்கிள்களும் 15 கார்களும் 8 ஊழியர் பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதன் இயக்குநர் ஜுல்கைனன் யாசின் தெரிவித்தார். எல்லா நடவடிக்கைகளும் 1987 சாலை போக்குவரத்து சட்டம் அது தொடர்பான விதிமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டன. பள்ளி விடுமுறை, தியாக திருநாள், நீண்டவார இறுதி ஆகியவற்றையொட்டி நாள் ஒன்றுக்கு 150,000 மேற்பட்ட வாகனங்கள் மேற்கு கரை விரைவு சாலை WCEயை பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதாலும் விடுமுறைக்கு செல்வதாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக WCE கூறியது. தடையற்ற போக்குவரத்தையும் பயனர் வசதியை உறுதி செய்வதற்காக தவிர்க்க முடியாத அவசர பணிகளை தவிர வழித்தடங்களை மூடும் எல்லா கட்டுமான பராமரிப்பு பணிகளும் ஒத்திவைக்கப்படும் என்று அது மேலும் தெரிவித்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: சிங்கப்பூர் மேம்படுத்தப்பட்ட சில்லறை தொழில் இலக்கவியல் திட்டம் IDPயை அறிமுகப்படுத்தியுள்ளது. 7,000 மேற்பட்ட சிறு நடுத்தர சில்லறை வணிகர்களின் இலக்கவியல் மாற்ற முயற்சிகளுக்கு வழிகாட்டும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முனைப்பு இரு முதன்மை மாற்றங்களின் மூலம் அக்குடியரசின் சில்லறை வர்த்தகத்தையும் சிறு நடுத்தர நிறுவனங்களின் மீள்தன்மையையும் போட்டியாற்றலையும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2017 அறிமுகம் கண்ட IDP சிறு நடுத்தர சில்லறை வணிகர்களுக்கு அடிப்படை தொடங்கி படிப்படியான இலக்கவியல் செயல்திட்டத்தை வழங்கி வருகிறது. இந்தோனேசியாவில் இல்லிருப்பு வேலை கொள்கை உதவித்தொகையுடன் கூடிய பெட்ரோல் பயன்பாட்டை 9 விழுக்காட்டுக்கு குறைத்துள்ளதாக பொருளாதார விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் அல்லங்க ஹர்தர்தோ தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களாக இதன் தொடர்பில் மதிப்பீடு மேற்கொண்டதன் மூலம் இல்லத்திலிருந்து பணிபுரியும் அணுகுமுறையை தொடர அரசாங்கம் இணங்கியுள்ளது. உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு நடுவே நாட்டின் வளர்ச்சியை நிலைநாட்டும் அரசாங்கத்தின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கொள்கை அமைந்துள்ளது. பொதுவான வளத்தை அடைவதற்கும் இருதரப்பு உறவுகளை புதிய நிலைக்கு இட்டுச் செல்வதற்கும் சீனாவும் செர்பியாவும் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று சீன அதிபர் ஸி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். பெய்ஜிங்கில் செர்பிய சகா அலெக்சாண்டர் உச்சிவுடன் சந்திப்பு நடத்திய அவர் உள்கட்டமைப்பு, ஆற்றல், செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல், பொருளாதாரம், பசுமை தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த சீனா தயாராக இருப்பதாக கூறினார். பண்பாடு, கல்வி, சுற்றுலா உறவுகளை வலுப்படுத்த விசா விலக்கு, தடையற்ற வர்த்தகம், நேரடி வான் போக்குவரத்து ஆகியவற்றை இரு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஜி வலியுறுத்தினார். வடகொரியா இன்று விசையூறு ஏவுகணை உள்ளிட்ட சில ஏவுகணைகளை மஞ்சள் கடலில் பாய்ச்சியுள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. வடகொரியா சோங்ஜூ நகரிலிருந்து கொரிய தீபகற்பத்தை சீனாவிலிருந்து பிரிக்கும் நீர்நிலையான மஞ்சள் கடலுக்குள் பாய்ச்சப்பட்ட அந்த ஏவுகணைகள் பிற்பகல் 1 மணி அளவில் அடையாளம் காணப்பட்டதாக தென்கொரிய கூட்டுப்படை தளபதிகள் தெரிவித்தனர். அண்மைய மாதங்களில் தொடர்ச்சியான ஏவுகணை சோதனைகளை நடத்துவதன் மூலம் பியாங்யாங் சரிந்து வரும் பன்னாட்டு வரன் முறைகளை சாதகமாக பயன்படுத்தி தனது அணு ஆற்றல் நிலையை வலுப்படுத்த முயல்வதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து ஸ்பெயின் தேசிய அணி எந்தவொரு கிளப்பை காட்டிலும் அப்பாற்பட்டது என்று அதன் மேலாளர் லூயிஸ் டி லவுந்தே வலியுறுத்தியுள்ளார். ஏனெனில் ரியல் மெட்ரிட் ஆட்டக்காரர்கள் இன்றி பார்சலோனா ஆட்டக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தும் தேசிய அணியை அவர் அமைத்துள்ளார். அந்த ஐரோப்பிய வாகையாளர் முதன்மை தேர்வுகளுள் ஒன்றாக விளங்கும் வேளை 26 ஆட்டக்காரர்கள் அடங்கிய அணியில் பார்சலோனா ஆட்டக்காரர்கள் எண்மர் இடம்பெற்றுள்ளனா். வேலை இழப்பு சிக்கல் கூடிய விரைவில் கையாளப்படும், பிரதமர் உறுதி. தியாக திருநாள் அர்ப்பணிப்பு நேர்மை நம்பிக்கையை எடுத்துரைக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 2009 இன்றைய நாளில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM-இன் மூன்றாவது வேந்தர் நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நகரசமிலான் ஸ்ரம்பான் இஸ்தானா ஹிங்காப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை UKM துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ஷரீஃபா ஹப்சா வழிநடத்தினார். அவர் துவாங்கு முஹ்ரீஸ் துவாங்கு முனாவிரிடம் நியமன ஆணையை வழங்கினார். இந்த ஆணையின் மூலம் துவாங்கு முஹ்ரீஸ் 2009 ஏப்ரல் 16 முதல் 2014 ஏப்ரல் 5 வரை 5 ஆண்டுக்கு அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார். 2008 டிசம்பர் 27 காலமான துவாங்கு ஜஹ்வார் துவாங்கு அப்துல் ரஹ்மானுக்கு பதிலாக இந்த நியமனம் செய்யப்பட்டது. துவாங்கு ஜஹ்வார் துன் அப்துல் ரசாக் உசேனுக்கு அடுத்து UKM-இன் இரண்டாவது வேந்தராக சேவையாற்றினார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியான புனித இரவு என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நேயர்கள் யாவருக்கும் இனிய ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள். நேர்களே, இன்று மௌலானா லாஃபீஸ் உஸ்தாஸ் முகமது ஷமீம் ரஷாதி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
1: வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு.
0: தாங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் நேயர்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: சரிங்க உஸ்தாஸ், விடிஞ்சா பெருநாள் அப்படின்ற ஒரு சூழல்ல நாம இருக்கிறோம். இஸ்லாத்துல வந்து சில இரவுகளை வந்து புனித இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு அரும் பாக்கியங்கள் பொருந்து ஒரு இரவாக இந்த ஈதுல் அதஹாவுடைய இரவும் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய இந்த புனித இரவை எப்படி நாம நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்றது, இந்த இரவனுடைய மகிமை என்ன?
1: அருமையான ஒரு கேள்வி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள் தன் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக நிறைய பல இபாதத்துகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள்.
0: சரி,
1: குறிப்பாக ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், அதிலும் குறிப்பாக ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த இரவுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு நமக்கு தந்திருக்கிறார். அந்த இரவுகளில் இடம்பெறக்கூடிய இரவுகள் தான் பெருநாளுடைய இரவு. ஏனென்று சொன்னால் அந்த பெருநாளுடைய இரவு இன்னைக்கு எப்படி நம்மளால அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மிகவும் மன வருத்தத்திற்கு உண்டான நிகழ்வுகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த பெருநாளுடைய குதூகலத்தில் அதை நல்ல முறையில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வரவேற்க வேண்டும் என்பதற்காக வான வேடிக்கைகள், அதாவது மார்க்கம் தடுக்கக்கூடிய செயல்களிலே இன்றைய வாலிபர்களும் சரி பெண்களும் சரி, அந்த பெருநாளுடைய இரவு அது ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு இரவு நம்ம இபாதத்துல தான் கழிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அது முக்கியமான ஒரு இரவு. அந்த இரவுகளிலே அல்லாஹ் அடியார்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவு. அப்ப அந்த இரவு நம்ம என்ன செய்யணும், அதிகமான தர்மங்கள் செய்யலாம். ஏன்னா அந்த வீண் விளையாட்டுகளிலே அனாச்சாரமாக செய்யக்கூடிய அந்த செயல்களிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ரிஸ்க நம்ம என்ன செய்யறோம், வீண் விரயம் செய்யறோம். அது மட்டுமல்லாமல் மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய கலாச்சாரம் அல்லாமல் வேறு ஒருவருடைய கலாச்சாரம் அது மார்க்கம் தடுத்ததாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் செய்யும் பொழுது நாளை அவர்களோடு தான் நீங்கள் இருப்பீர்கள், அதாவது அவர்களோடு தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் கியாமத்துடைய நாளில் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க.
0: அதாவது மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல பாவங்களை குவிக்கக்கூடிய செயல்களை அறியாம செய்துகிட்டு இருக்காங்க இல்லையா. அதுல ஒண்ணுதான் இந்த பெருநாள்களுடைய இரவுகள்ல நடைபெறக்கூடிய வான வேடிக்கை மற்றும் தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகள், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடைபெற இருக்கு. அதை விட்டுட்டு மகிழ்ச்சியோ சோகமோ எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நாம திரும்பினா, அல்லாஹ்வினுடைய நினைவிலே நாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அவனுடைய கருணையும் உதவியும் நம்ம வந்து அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பெருநாளுடைய தினத்துல வந்து இபாதத்து செய்யணும்னு தான் நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க.
0: சரி,
1: அப்ப வந்து சில பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருநாள்ல வந்து அன்னைக்கு நைட்டு தான் இப்ப என்ன செய்வாங்கன்னா பெருநாளுடைய ஆடைகள் எடுப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெருநாள்ல வந்து நீங்க புத்தாடை அணியுங்க, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கிறதுலயே எது சிறந்ததோ அதை அணிந்து கொள்ளுங்கள், நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்க, இந்த மாதிரி அல்லாஹுக்கு பிடித்தமான காரியங்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க.
0: சரி,
1: ஆனா இதை விடுத்து விட்டு நம்முடைய நேரங்கள் குறிப்பான அந்த இரவு அந்த விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இனி அடுத்த வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும், காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி அதுக்கு இடையில மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நஷ்டவாளிகள் ஆயிரும், எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப அந்த இரவு வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், திக்ர்கள், இது போன்ற விஷயங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நம்ம சீக்கிரமாக என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில தினங்களை, சில மாதங்களை, சில இரவுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஏன்னா நம்முடைய ஆயுள் காலம் குறைந்த காலமாக இருக்கிறதுனால முன்னோர்களை போன்று நிறைய அமல்கள் அவங்களுக்கு எல்லாம் நீண்ட நீண்ட ஆயுள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயிரம் ஆண்டுகள் இந்த மாதிரி அவங்க அத்துணை ஆண்டுகள் வணக்கம் செய்தால் என்ன நன்மையோ அதே மாதிரியான நன்மைகள் நம்ம குறுகிய காலத்துல என்ன செஞ்சிடலாம், அடைந்து கொள்ளலாம். யாரு இந்த மாதிரியான இரவுகளை பயன்படுத்திக் கொள்வார்களோ நல்ல விஷயங்களில், அதாவது வீண் விரயம் இல்லாத விஷயங்களில், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ரிஸ்க்கு அவனுடைய பாதையில் செலவு செய்யப்பட்டால் மட்டும்தான் நாளை கியாமத்துடைய நாள்ல எல்லாத்துக்குமே அல்லாஹ் கேள்வி கேட்பான்.
0: இது உம்மத்தே முஹம்மதியா மட்டும் அவங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சிறந்த ஒரு பாக்கியம் இல்லையா.
1: அத வந்து இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே அதையெல்லாம் நம்ம என்ன செய்யல உணரல. ஏன்னா பெருநாளுடைய தினம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியை வந்து நன்மையான காரியங்களை என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய நேரம் செலவாகிவிடக் கூடாது, நம்முடைய பொருளாதாரமும் செலவழிக்க கூடாது.
0: சரிங்க உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹஜ் பெருநாள் பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம்.

0: அல்ஹம்துலில்லா. ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியான புனித இரவு என்ற நிகழ்ச்சியில் சிந்தித்து செயல்படக்கூடிய சில கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த பெருநாள் இரவுகள்ல பிரத்யேகமாக நாம செய்யக்கூடிய அமல்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துல்ஹஜ்ஜோட இந்த 10 நாட்கள் நம்ம சொல்லுவோம்ல, அந்த 10 நாட்கள்ல நீங்க எவ்வளவு அதிகமா தான தர்மங்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு அதிகமா தஸ்பீஹாத்துகள் ஓத முடியுமோ, எவ்வளவு அதிகமா தக்பீர் ஓத முடியுமோ, அதிகமாக நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலயும் குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு நோற்றுவிட்டு அடுத்த நாள் பெருநாளுக்காக காத்திருக்கும் பொழுது நோன்பாளிகள் என்ற அந்தஸ்திலிருந்து நமக்கு செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹு ஜல்லஷானோ தலா கபூல் செய்கிறான். அந்த நேரங்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெருநாளுடைய தினத்துல வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த பெருநாள்ல தான் சொந்த பந்தங்களோடு உறவாடி கொள்வார்கள். இப்ப நம்ம நிறைய கேள்விப்புறம்ல மாஃப் ஜாஹிரன் பாத்தீன், முன்னப்பின் ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்றமே, அது அன்னைக்கு மட்டும்தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது பகைமை என்பது வரக்கூடாது. அது அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நீண்ட நாள் நீடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
0: சரிங்க சார். மேலும் அடுத்து நம்ம வந்து பெருநாளுக்கு செய்யக்கூடிய தயாரிப்புகள் இருக்கு இல்லையா, மார்க்க ரீதியா என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகளை நம்ம செய்து கொள்ளணும்?
1: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி பெருநாள் அன்று ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னதாக எந்த பிராணியாவது அறுக்கப்பட்டது என்று சொன்னால் அது உணவுக்காக, ஆனா அதை குர்பான் என்று சொல்ல முடியாது. தொழுகைக்கு பிறகுதான் குர்பானுடைய நேரம் ஆரம்பமாகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தொழுது முடிச்சுட்டு தன்னுடைய குர்பானி பிராணி அறுத்து அதை சமைச்சு சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெருநாளுடைய தினத்திற்காக நீங்க ஒரு மைதானத்துக்கு போறீங்களோ அல்லது பள்ளிவாசல்களுக்கு போறீங்களோ சூறாக்களுக்கு போறதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் இருந்து முடிந்தால் நடந்து போகக்கூடிய அளவுக்கு தூரம் இருந்தால் அல்லது சிரமம் இருந்தால் வாகனத்தில் என்ன செய்யலாம், போகலாம். தொழுக போகும்போது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்பொழுது இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வீட்டிலிருந்து நீங்க பள்ளிக்கு வருகின்ற பாதைகள்ல மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களை வரவேற்கிறாங்க, உங்களிடம் முசாஃபா செய்கிறாங்க. அப்ப நீங்க வீட்டிலேருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கும் போறதுக்கு ரெண்டு பாதை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிறைய மலக்குமார்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் முசாஃபா செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெருநாளைக்கு பெருநாள் இன்னைக்கு ஆடை எடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல அது ஒரு தொல்லையாகவே பார்க்கப்படுகிறது. புத்தாடைகளை நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால வீண் விரயமாகத்தான் அது பார்க்கப்படும். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற சிறந்த ஆடை என்ன செய்யலாம், போடலாம். ஆனா அதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் அன்னைக்கு போட்டீங்களா, இதான் இன்னைக்கு போட்டீங்களா, அது ஒரு மரியாதை குறைவாக மானக்குறைவாக நினைக்கிறாங்க.
0: அதான் போட்டுட்டா உடுத்திட்டா அதை மீண்டும் பயன்படுத்துறது இல்ல.
1: அப்ப அதையும் தவிர்த்துக்கிட்டால் நல்லது. அல்லது நம்ம என்ன செய்யலாம், நம்மளிடம் இருக்கக்கூடிய அளவுக்கு சில வழிகளை அமைத்துக் கொள்றது இன்னும் சிறந்தது. இல்லை என்று சொன்னால் இருக்கிறதுலே புத்தாடையை நம்ம என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். தான தர்மங்கள் என்ன செய்யணும், அதிகமாக செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு அதிகமான உதவிகள் நம்ம செய்ய வேண்டும். இதுதான் பெருநாள்ல செய்யக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள். அனாச்சாரங்களை தவிர்த்து ஆடம்பரங்களை தவிர்த்து எளிமையாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் தான் பெருநாளுடைய தினம்.
0: மாஷால்லா. சிறப்பான முறையில புனித இரவை நல்ல முறையில பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேர்ல அவனுடைய அருட்கொடைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக இல்லாமல்லாம் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மீண்டும் தங்களுக்கு ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
0: நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியான புனித இரவு என்ற நிகழ்ச்சியில் புனித இரவில் நாம் அல்லாஹுவின் அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியவன்களாக திகழ என்னென்ன விஷயங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை பற்றி அருமையான முறையில் நமக்கு எடுத்துரைத்தவர்கள் மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது ஷமீம் ரஷாதி அவர்கள். மீண்டும் நேயர்கள் யாவருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். ஜாக்கீம் ஒலிபரப்பு பிரிவில் இருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, நாளை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியறவுள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: நேர்களை, இதுவரை இடம்பெற்றது ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

0: மடானி உங்களுக்காக.
1: இரண்டாயிரத்து இருபத்தைந்து எஸ்பிஎம்இல் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 169,803 பேருக்கு யுபியு ஆன்லைன் வாயிலாக பொது உயர்கல்விக் கழகங்களில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு. 91,357 மாணவருக்கு பொது பல்கலைக்கழகங்களிலும், 60,947 பேருக்கு பாலிடெக்னிக் கல்விக் கழகங்களிலும், 15,844 பேருக்கு சமூக கல்லூரிகளிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: உங்களுக்காக

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். மது பாலகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா கொண்டு வந்த பாடல் அது. சரி, எங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கு பொது விடுமுறைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் நண்பர்களோட இணைந்து இந்த கந்திங் மலைக்கு செல்லலாம் அப்படின்ற திட்டங்கள் கூட தீட்டிட்டு இருப்பீங்க. ஏன்னா கந்திங் மலைகளுக்கு நண்பர்கள் கூட போவது வந்து ரொம்ப வழக்கமான ஒன்று. அந்த குளிர்ச்சியான சூழ்நிலை, அதோட அந்த மலைக்கு மேலே இருந்து அப்படியே அந்த காட்சிகள் எல்லாம் கண்டு களிப்பது இருக்க நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இன்று ஒரு தகவல் வந்துள்ளது. சமூக ஊடகங்கள் செய்திகள்னு எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இன்று முதல், அதாவது வந்து இந்த அதாவது கந்திங் இனிமேல் வந்து போக போகின்ற இந்த வாகனங்களுக்கு வந்து 5 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு இந்த வணிக வாகனங்கள் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இந்த நடுத்தர லாரிகள் மற்றும் கனரக லாரிகளுக்கு வந்து 15 ரிங்கிட் 25 ரிங்கிட்னு வந்து கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. டாக்ஸிகளுக்கு 3 ரிங்கிட் 30 சென், பேருந்துகளுக்கு 5 ரிங்கிட்னு கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்கும் முழுமையான ஒரு கட்டண விலக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதும் வந்து தகவலாக செய்தியாக வெளியாகியுள்ளது. ஆக எங்க போவதா இருந்தாலும் உங்க பயணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு பயணிகள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் கே கே மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வராங்க. இதுவும்

கேகே மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வந்த பாடல் அது. கொஞ்ச நேரம் முன்பு நம்ம பேசியிருந்தோம் இந்த கந்திங் மலைக்கு செல்வதற்கு முன் இந்த கட்டணம் விதிக்கப்பட போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கட்டணம் எப்போதிலிருந்து விதிக்கப்பட போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் 2 நாட்கள்ல, அதாவது வியாழக்கிழமை 28ஆம் தேதி மே மாதம் முதல் தான் எல்லா வாகனங்களுக்கும் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு கூறி, அடுத்த பாடல் இன்னோ கெங்கா மற்றும் சின்மாய் கொண்டு வராங்க இது.

கோட்டு, அதாவது நம்ம அணியிற அந்த கோட் சூட்லாம் இல்லைங்க, கோ இரண்டு அப்படின்ற இரண்டாவது பாகம் அந்த கோ திரைப்படத்தின் அந்த ஒரு திரையிலிருந்து தான் அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, இந்த விடுமுறைகளுக்கு பள்ளி விடுமுறை ஆரம்பமாயிருச்சு இல்லையா, உங்க பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற யோசனையில நீங்க இருந்தீங்கன்னா, நம்ம தேசிய உயிரியல் பூங்கா இருக்கு இல்லையா, நம்ம ஜூ நகரா, இவங்க இந்த வருடம் முழுதும் இந்த இலவசமான நுழைவு சீட்டு வழங்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா இந்த மாதம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இலவச நுழைவு சீட்டு கிடைக்கும். ஏன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு நாள்ல தான் நீங்க போய் வாங்கணும்னு இல்லையா, அதாவது இன்று உங்க பிறந்த நாள்னே வைத்து போமே, அடுத்த 30 நாட்களுக்கு நீங்க சென்று உங்களுடைய அந்த இலவச நுழைவு சீட்டை பெற்றுக் கொள்ளலாம். அதனால அந்த ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் போய் பார்க்கணும்னு இல்லை, அடுத்த 30 நாட்கள்ல எந்த நாள் வேணும்னாலும் நீங்களும் போகலாம், உங்க பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போகலாம். ஆனா இது வந்து இணையத்தில் நீங்க முன்பதிவு செய்ய முடியாது, நேரடியா சென்றால் மட்டும்தான் இந்த இலவச நுழைவு சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி விடுமுறை ஆரம்பம் ஆயிருச்சுல, இது வேற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் எல்லாத்துக்கும். நீங்களும் சென்று அந்த அழகை, அந்த உயிரியல் பூங்காவை நீங்களும் உங்க பிள்ளைகளும் ரசித்து விட்டு வரலாம். அடுத்த பாடல் லியோன் டி சோசா மற்றும் சுந்தர் நாராயண ராவ் கொண்டு வராங்க. இதோ

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: இந்த 300 லிட்டர்ல இருந்து 200 லிட்டருக்கு பூடியின் 95 சலுகையை வந்து குறைத்திருக்கிறது வந்து ஒரு தற்காலிக முடிவு, சரியான முடிவும் கூட. என உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 90 விழுக்காட்டு மக்கள் மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகத்தான் எரிபொருளை பயன்படுத்துகிறார் என்று ஆய்வு கூறுகிறது. தொடர்ந்து மக்களுக்கு 1.99 வெள்ளிக்கு எரிபொருளை அரசாங்கத்தினால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். அண்டை நாடுகளில் எரிபொருளின் விலை ஏறிவிட்டது, நாம் இன்னும் குறைந்த விலையிலே கொடுக்க முடிகிறது. அப்படி உண்மையிலே மக்களுக்கு 200க்கு மேல் தேவைப்பட்டால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கோட்டான்றாங்கன்னா அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: மடானி உங்களுக்காக

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். திறன் மேம்பாடு, நிபுணத்துவ பயிற்சி, மகளிர், அமைதி, பாதுகாப்பு, WPS திட்டம் ஆகியவற்றின் மூலம் மலேசியா ஐநா அமைதி காக்கும் பணிகளுக்கான தனது கடப்பாட்டை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. தற்போது மலேசியாவில் உள்ள ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கான துணை தலைமைச் செயலாளர் ஜான் பியோரே லக்ரோஸுடனான சந்திப்பில் இந்த கடப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டதுஸ்ரீ முகமத் கலித் நோட்டின் கூறினார். கடந்த சனிக்கிழமை ஹுலுஸ்லாங்கூரில் உள்ள சங்கட் அசா மலை ஏறும்போது காணாமல் போன நூர் இசாத்தி ஹுமாயிரா அசிசூலின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹுலுஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் ACP இப்ராஹிம் ஹுசேன் தெரிவித்தார். இதனிடையே பீடோர் பத்புத்தே மலையில் காணாமல் போன 48 வயது ஜஸ்லிண்டா சலூடினுக்கு சொந்தமானவை என்று நம்பப்படும் தண்ணீர் புட்டியும் சத்து மருந்தும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தேடி மீட்கும் பணிகளில் புதிய தடயமாக அமைந்துள்ளது. அந்த பொருள்களின் மூலம் பாதிக்கப்பட்டவர் அந்த மலையிலிருந்து விலகி ராயு மலையை நோக்கி சென்றுள்ளது தெரியவந்துள்ளதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை துணை இயக்குநர் யூஸ்ரீ முகமது யூசுப் தெரிவித்தார். எபோலா தொற்று பரவலை தொடர்ந்து தாய்லாந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளது. அந்த வகையில் கோங்கோ ஜனநாயக குடியரசு, உகாண்டா ஆகிய பகுதிகளிலிருந்து வரும் எல்லா சுற்றுப்பயணிகளுக்கும் 21 நாள்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் விதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் சும்ருக் ஜுங்சமான் கூறினார். கிழக்கு இந்திய மாநிலம் ஒடிஷாவில் கட்டுமானத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டிற்குள் இறங்கிய தந்தை, மகன் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்த வேளை ஒருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியது. ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் இருந்து மேற்கே 415 கிலோமீட்டர் தொலைவில் கலஹண்டி மாவட்டத்தில் உள்ள கவுடா கலர்குந்தா கிராமத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. விளையாட்டு பூப்பந்து. உலகின் முன்னாள் முதல்நிலை ஆட்டக்காரர் விக்டர் அக்சல்சன் கடந்த மாதம் தொழில்முறை போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பின்னர் இன்று பினாங்கில் ரசிகர்களை சந்தித்தார். மலேசியாவில் அவர் பொதுவில் தோன்றுவது இதுவே முதல் முறை. மானிட்டர் ERP நிறுவனத்தின் தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பன்னாட்டு கலந்துரையாடல் தொடரின் ஒரு பகுதியாக அந்த சந்திப்பு அமைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். காற்றின் மொழியில் மட்டும் இணையவில்லை, உங்க கூட டிக்டாக் நேரலையிலும் இணைந்திருக்கின்றோம். அங்கும் நீங்க வரலாம். இது இதுவா அதுவா அங்கத்திற்கான நேரம், அதாவது அண்டர் ரேட்டட் பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கேட்க மறந்த பாடல்கள், ரொம்பவும் பிரபலம் இல்லாத பாடல்கள், ஆனா இது கேட்கும் போது அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி பாடல்களை நீங்க டிக்டாக் நேரலையில விரும்பி கேட்பீங்க. இரண்டு பாடல்களுக்கு நடுவே போட்டி வைத்து உங்களையே வாக்களிக்க வைத்து அந்த பாடல்களை எல்லாம் நம்ம ஒளிபரப்புவோம். தொடக்க பாடலா எப்போதும் இந்த சமூக ஊடகங்கள்ல ஒரு காணொலி பதிவிடுவோம், அண்டர் ரேட்டட் பாடல்கள் இன்று இரவு 10 மணிக்குன்னு. இந்த காணொலியில ஒரு அண்டர் ரேட்டடான பாடலை தான் நம்ம பயன்படுத்தி இருந்தோம். அந்த பாடலை தொடக்க பாடலா வரப்போகின்றது. ரஞ்சித் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வராங்க இதோ.

எப்படிங்க இருந்தது அந்த பாடல்? கேட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்ற அது உணர்வை கொடுத்ததா? அதனால தாங்க அது அண்டர் ரேட்டட் பாடல். அந்த மாதிரி பாடல்களை நீங்களும் விரும்பி கேட்கணும்னா இப்பவே இங்க கூட டிக்டாக் நேரலைக்கு வாங்க. நம்ம நேயர்கள் எல்லாரும் பாடல்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த முதல் சுற்றுல யாரும் இல்லா தனி அரங்கில், அழகான பாடல். அந்த பாடலோடு உயிரே உயிரே பிரியாதே அப்படின்ற இந்த இரண்டு பாடலுக்கும் போட்டி வந்தது. அதில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற பாடல்

அடுத்து ஒரு கடுமையான போட்டிங்க. ஆனா பாருங்க, இப்ப வரைக்கும் போட்டி போயிட்டு இருக்கு. ஆஹா, இப்ப நான் பாடலை மாத்தியே ஆகணும் போலயே. ஆமா, அந்த நிலையில தான் இருக்கு. ஏதோ செய்கிறாய் அப்படின்ற அந்த பாடலுக்கும், அடியே அழகி அப்படின்ற இந்த பாடலுக்கும் நம்ம வந்து போட்டி வைத்திருக்கின்றோம். இந்த வகையில் ஆரம்பத்துல இந்த ஏதோ செய்கிறாய் அதிகமான வாக்குகள், ஆனா போக போக இப்ப ஒரு 30 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது என்னமோ

சரிங்க, அடுத்த சுற்றில் விழிகளின் அருகினில் வானம் அப்படின்ற இந்த பாடலுக்கும் ஏதோ ஒன்று அப்படின்ற, அதாவது ஏதோ ஒன்று அந்த பாடலுக்கும் போட்டி வந்தது. அதிகமான வாக்குகளை ஆரம்பத்திலிருந்து இப்ப வரை இந்த ஒரு பாடல் தான் பெற்று வருகிறது. என்ன பாடல்?

சரிங்க, அடுத்த சுற்று இது வந்து ஏதோ ஒரு சுற்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோன்னு இரண்டு பாடல்கள், ஏதோ ஏதோ ஒன்று அப்படின்ற அந்த பாடலும், ஏதோ நினைக்கிறேன் அப்படின்ற இந்த பாடலும் நம்ம சுற்றில் இடம்பெற. இப்ப பாருங்க, கோச்சிக்கிறாங்க நம்ம நேயர்கள், அவங்களோட கருத்துக்களை வந்து நான் படிக்க மாட்டேன்னா இருங்க, பேசிட்டு இருக்கேன்ல, பேசி முடிச்சுட்டு வந்துட்டு உங்க கூட தான் இணைய போறேன், உங்களோட கருத்துக்கள் உங்களோட பாடல்கள் தான் தொகுத்து எடுத்து வைக்க போறேன். சரி, இந்த சுற்றுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏதோ நினைக்கிறேன் அப்படின்ற பாடல் தான் அதிகமான வாக்குகள் வாங்கி இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா, நம்ம அப்பப்ப சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடி ஒளிபரப்பிய பாடல்களை மீண்டும் ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விதியினால இந்த சுற்றில் ஒளிபரப்பாக போகும் அந்த பாடல்

பாடல்கள்லாம் எப்படி இருக்கு, பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இந்த மாதிரி உங்களுடைய அந்த அண்டர் ரேட்டடான, அதிகம் கேட்காத ஆனா எனக்கு ஒரு பிடித்த பாடல் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது பாடல்கள் இருந்தா இப்போதே நீங்க டிக்டாக் நேரலையில் வந்து எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அந்த மாதிரி பாடல்கள் தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அடுத்த சுற்றில் யாரோ மனதிலே தாம்தும், அதோடு தவமின்றி கிடைத்தவரமே அப்படின்ற இந்த பாடல், 200க்கும் மேல வாக்குகள் இந்த ஒரு பாடலுக்கு தான் வந்தது. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வராங்க இதோ.

இனி வாழ்வில் எல்லாம் சுகமாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த சுற்றில் பார்த்தோம்னா பூவினை இந்த பாடலுக்கும் திரு திருடா அப்படின்ற இந்த பாடலுக்கும் போட்டி இன்னமும் வாக்களித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்ம நேயர்கள். ஆனா அப்ப அவங்க செலுத்திய வாக்கும் இப்ப செலுத்தி கொண்டிருக்கின்ற வாக்கும் எல்லாம் ஒரு பாடலுக்கு தான். என்ன பாடல்னா

இந்த சுற்று பார்த்தோம்னா நம்ம டிக்டாக் நேரலையில நிறைய நடிகர் சிம்பு அவரோட ரசிகர்கள் இருக்காங்க போல. அதனால இரண்டு பாடல்களுமே அவருடைய பாடல் தான் போட்டிக்கு வந்தது. ஒன்று என் ரகசிய கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அலை அப்படின்ற திரையிலிருந்து, இன்னொரு பாடல் யாரிடமும் தொட்டி ஜெயா அப்படின்ற திரையிலிருந்து. ஆனா எல்லாருமே அதிகப்படியான வாக்குகள் இந்த அங்கத்திலேயே இந்த ஒரு பாடலுக்கு தான் கிடைத்துள்ளது. கார்த்திக் மற்றும் ஸ்ரீவர்த்தனி கொண்டு வராங்க.

எல்லாரும் இணையணும், எல்லாரு கூடயும் பிடித்தவங்க கூட சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அந்த பாடல் கடைசி அந்த சொல் அப்படிதான் முடிஞ்சது. கார்த்திக் மற்றும் ஸ்ரீவர்த்தனி கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். அடுத்த சுற்றில் கனிமொழியே அப்படின்ற இந்த பாடலுக்கும் இது என்ன மாயம் அப்படின்ற அந்த பாடலுக்கும் போட்டி ஏறத்தாழ 300 வாக்குகள்ங்க ஆரம்பித்ததுல இருந்தே இந்த ஒரு பாடலுக்கு தான். நிஜமாவே ரொம்ப அழகான ஒரு பாடல்.

நம்முடைய இந்த இதுவா அதுவா அங்கம் வரலாற்றிலேயே அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு பாடல் இந்த ஒரு பாடல். அடுத்து வரப்போற பாடல் இரண்டு பாடல்களுக்கு போட்டீங்க. ஒன்று வந்து சொல்லித்தரவா அப்படின்ற அந்த பாடலுக்கும், சரி இன்னொரு ஒரு பாடலுக்கு போட்டி அது என்ன பாடல்னு சொல்ல வேணாமே, ஏன்னா வாக்குகள் எல்லாமே இந்த பாடலுக்கு தான். இப்ப எத்தனை வாக்குகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 800 வாக்குகளை கடந்து அந்த ஒரு பாடல் உங்களுக்காக இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மேற்காசியாவில் ஏற்படும் எந்தவொரு ஆக்கிரமிப்பும் அத்துமீறல் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் மலேசியா உறுதியாக உள்ளது. ஈரான் அதிபர் டாக்டர் மசூத் பெசிஸ்கியான் உடனான தொலைபேசி உரையாடலில் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நேற்று புயலால் பாதிக்கப்பட்ட தலைநகர் சுங்காய் பிசி 4.5 மைலில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடியிருப்பு பகுதியை சீரமைக்க சுமார் 3 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கும் திட்டம் பரிசீலிக்கப்படும். அந்த குடியிருப்பு பகுதியில் இதுவரை 57 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அமான் மாஸ்லான் தெரிவித்தார். மலேசிய ஆயுதப்படை ஜொஹூரில் எவ்வித பயிற்சியையும் மேற்கொள்வதற்கு உரிய வாய்ப்பையும் அதிகாரத்தையும் ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளதாக இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகோதா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் தற்காத்துக் கொள்ள அத்தகைய பயிற்சி அவசியமாவதாக அவர் கூறினார். தெற்குக்கரை வட்டாரம் ஹோர்முஸ்கனில் நடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறியதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியது. போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னரும் சட்டத்திற்கு புறம்பான நியாயமற்ற ராணுவ நடவடிக்கைகளை வாஷிங்டன் தொடருவதாக அது மேலும் கூறியது. அண்டை நாடான பால்டிக் கடலில் அண்மையில் தொடர்ச்சியாக திருகூர்த்திகளை அனுப்பியதன் மூலம் ரஷ்யா ஐரோப்பிய மக்களாட்சிகளை சீர்குலைக்க முயல்வதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் குற்றம் சாட்டினார். அதேவேளை அந்த வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் பெருநில பாதுகாப்புகளில் உள்ள பலவீனங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டார். விளையாட்டு ஆசியான் கிளப் காட்பந்து நாளை தாய்லாந்து புரீரம் அரங்கில் நடைபெறும் புரீரம் யுனைடெட் எஃப்சியுடனான இரண்டாவது இறுதி ஆட்டத்தில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற மனநிலையுடன் களமிறங்குமாறு ஸ்லாங்கூர் எஃப்சி கேப்டன் ஃபைசல் ஹலீம் சக ஆட்டக்காரர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். த ரெட் ஜாயன்ஸ் அணி முழு நம்பிக்கையுடன் களமிறங்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். நிறைவாக பிரெஞ்ச் பொது டென்னிஸ் போட்டி. உலகின் முதல்நிலை ஆட்டக்காரர் அரினா சபாலென்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். அவர் 6-4, 6-2 என ஸ்பெயினின் ஜெசிகா வெர்சஸ் மனிரோவை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியிலும் மலரும் நினைவுகளிலும். செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த விருப்ப பாடல்களை கேட்போம் இல்லையா. அந்த வகையில் இன்று டேசா மந்தாரியை சேர்ந்த திரு சுப்ராயன் அவர் தான் நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு தம்பி.
0: சரி, சாப்பிட்டீங்களா? மனநிறைவோட அப்படியே வந்து வயிற்றையும் நிறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருவரும் காத்துட்டு இருக்கோம். சரி சொல்லுங்க, திரு சுப்ராயன் என்பவர் யார்? உங்களை நேயர்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கங்க.
1: பேர் சுப்ராயன், டெத்தமஞ்சாரா இருக்கேன். எனக்கு மனைவி, மூணு குழந்தைகள் இருக்காங்க. ரெண்டு பெம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன், மூணு பேர பையங்க. பேர பேரனாக ரெண்டு பையனுக்கு ரெண்டு பேரு, பேச்சி ஒண்ணு. இதுதான் எங்க குடும்பம். பிறந்து வளர்ந்ததுல சிலைங்கூர் தான்.
0: சிலைங்கூர்ல எந்த பகுதி?
1: பட்டாங்குபூஜி வந்து சுங்கைதிங்க எஸ்டேட் தான் நான் அங்க பிறந்தேன்.
0: சுங்கைதிங்கியா?
1: ஆமா, சுங்கைதிங்க எஸ்டேட்.
0: சரி, நானும் பிறந்து ஒரு 10 வயது வரைக்கும் சுங்கைதிங்கி தோட்டத்துலதான் வளர்ந்தேன். மந்தாரிக்கு வந்தது
1: நாங்க இருந்து, அப்புறம் எங்க மாமா அத்தெல்லாம் அங்க இருக்கிறாங்க. அதுலேருந்து நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து கோலம்பூருக்கு வந்துட்டேன். நான் டிபிகேல வேலை செஞ்சேன்.
0: அப்படியே எத்தனை வருட காலம்?
1: 1982 பூந்தேன். 1997 வந்து கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க டிபிகே, இது அலம்புலராவுக்கு. அப்ப 1997 இருந்து பெஞ்சி நகர் வரைக்கும் நான் அலம்புலர் வேலை செஞ்சேன். ஆனா டிபிகேல வேலை செஞ்சது 13 வருஷம் தான். பெஞ்சி நான பிறகு வம்சாமூச்சியில இருந்தேன். பெஞ்சி ஆயிட்டேன்.
0: பாடல்களை விரும்பி கேட்டு தினமும் மலரும் நினைவுகள் கேட்கும் நேரா நீங்க?
1: ஆமா தம்பி, பழையபடினா எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம்.
0: இப்ப தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: வெளியணை மேடை.
0: ஏன் குறிப்பா அந்த பாடல்?
1: மருதநாட்டு வீரன் அந்த படம் பேரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு, மனதுக்கு நிம்மதியா இருக்கும் அந்த பாட்டு கேட்க.
0: சரி, கண்டிப்பா தொடக்க பாடலா அந்த பாடலே கேட்டுடலாம். அதன் பிறகு தொடர்ந்து பேசலாமையா?

0: ஐயா, அதாவது தோட்டப்புறத்துல பிறந்து வாழ்ந்தேன் அப்படின்னு நீங்க இப்ப வந்து டிசம்பந்தரையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும் இந்த தோட்டப்புறத்துல எல்லாரோட ஒன்றுக்கு ஒன்றா வாழ்ந்த அந்த அனுபவம். இப்ப நகர்ப்புறத்துல வாழும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இல்லையே அப்படின்னு அப்பப்ப நான் நினைச்சு வருத்தப்படுவேன் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம்னா என்னவா இருக்கும்?
1: உண்மையிலே வந்து தோட்டப்புற வாழ்க்கை மாதிரி வரவே வராது. அதுதான் தோட்டப்புற வாழ்க்கை. ஆனா இங்க வந்து பக்கத்துல யாரு வேலை செய்யறாங்க ஒண்ணுமே தெரியாது. கதவு சாத்தியதான் கிடக்கும் இந்த பிளாட்ல. மனம் மகிழ்ச்சினாக்க தோட்டப்புற வாழ்க்கை தான். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னுடைய பள்ளி பருவத்திலாம் வந்து. நான் வந்து பள்ளி பருவத்துல 5ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த எஸ்டேட் நோர்த்தம்பாக்க எஸ்டேட் ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் 6ஆம் ஆண்டுக்கு வந்து சிம்பாங்கலிமா தமிழ் ஸ்கூலுக்கு வந்தேன்.
0: சிம்பாங்கலிமா தமிழ் பள்ளி.
1: ஆமா,
0: அப்பெல்லாம் வந்து சுங்கைதீங்கல இருந்து கிளாங்க் வந்துட்டீங்க.
1: ஆமா, வந்துட்டேன். அப்புறம் சிம்பாங்கலிமா தமிழ் ஸ்கூல் 6ஆம் ஆண்டு படிச்சேன்.
0: நண்பர்களோட சேர்ந்து கார்பந்து விளையாடுற சூழல் வந்து இந்த மாதிரி தோட்டப்புறங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா சுங்கைதீங்கு போனீங்க, அங்க கார்பந்துன்றது ரொம்ப பிரபலம் அந்த காலகட்டத்துல. அப்ப அந்த நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கும்?
1: ரொம்ப சந்தோஷமான
0: கார்பந்துன்னு சொல்லும் போது அங்க என்னென்ன நடக்கும்? எப்போதும்
1: அந்த
0: காலத்தை ஒப்பிடும் போது இப்ப ரொம்பவே குறைஞ்சிருச்சு இல்லையா?
1: இளைஞர்கள்லாம் நல்லா வேலை செய்யணும், வாழ்க்கையில முன்னேறணும், எந்த கெட்ட பழத்துக்கும் போவாம.
0: இந்த மாதிரி விளையாட்டுகள்ல நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் போது இந்த தீங்கு விளைவிக்கும் பழக்கங்கள் இடமே இருக்காது இல்லையா? அதனாலதான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து விளையாட்ட ஊக்குவிப்பாங்க.
1: ஆமா தம்பி, உண்மைதான். இல்ல என்ன ஒண்ணுனாக்க, இந்த ஃபோம் திரி வந்து நான் படிக்க கூட நான் அங்க மறுபடியும் சுங்க நீங்க மாமா வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு வந்த பிறகுதான் தெரியுது எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போங்கிரு.
0: அப்படியா? அதாவது தெரியாமலே சுங்கைதீங்க போயிட்டீங்க?
1: ஆமா, நான் வந்து இப்ப சொல்றாங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டு.
0: எப்படி அது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு? பள்ளி தோழர்கள் யாரும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தலையா? அந்த மாதிரி பரிச்சை வரபோது தயாரா இருக்கணும்னு அது தெரியாமலே மாமா வீட்டுக்கு போயிருக்கீங்க?
1: ஆமா, அதுதான் நம்பியா செஞ்ச முறை தவறு.
0: அதன் பிறகு நீங்க மீண்டும் வந்து படிவம் 3 போய் சேரலையா?
1: இல்ல, போல படிவம் 3ல இருந்து அதோட நிப்பாட்டின படிப்பேன்.
0: அதன் பிறகு வேலைக்கு போயிட்டீங்க?
1: அது பிறகு வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைச்சி அப்படியே வேலைக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கொண்டாட்டி வேலை அந்த வேலை இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து எனக்கு அரசாங்க வேலையில உத்தியோகம் கிடைச்சி டிபிகே இல்ல அப்படின்னு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
0: சரிங்கய்யா, நிறைய பேச போறோம். இன்னும் நிறைய வேலைகள், நிறைய காலகட்டங்கள்ல பல பரிணாமங்கள்ல வாழ்ந்திருக்கீங்க நீங்க.
1: ஆமா தம்பி,
0: அப்படிதான் சொல்லணும். சரி, அடுத்த பாடலாம் என்ன பாடல் ஐயா கேக்கலாம்?
1: கண்வழிப்பு வந்து கருத்தின் கலந்த மின்னொழியே மௌனம்.
0: தூக்கு தூக்கி அப்படின்ற சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம்.
1: ஆமா, இதுதான் நான் பார்க்கவே இல்லை, ஆனா பாட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அந்த பாடலையே நம்ம வந்து அடுத்து கேட்கலாம். கேட்டுட்டு வந்துட்டு நிறைய பேசலாம்.

0: ஐயா, உங்க மனைவிய பத்தி நீங்க சொல்லணுமே, அவங்க பெயர் என்ன?
1: அவங்க பெயர் மாரியாயி, ஆனா வீட்டுலதான் இருக்காங்க.
0: வீட்டுலதான் இருக்காங்களா?
1: கூடதான்
0: இருக்காங்களா?
1: ஆமா, அவங்க வந்து முட்டி வடி, அதனால அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க. சமைச்சு கிட்டே இருக்காங்க.
0: இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடந்தது, திருமணம் நடந்த கதையை சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: 1971
0: எப்படி இது, காதல் திருமணமா வீட்டுல பாத்து வைத்ததா?
1: நல்லா கரெக்டா கேட்டேன்.
0: காதல் திருமணம், ஆஹா, நான் பேசுற எல்லாருமே வீட்டுல பாத்து வைத்ததுன்னு தான் எப்போதும் சொல்லுவாங்க. முதல் முறையா ஒரு காதல் திருமணம் புரிந்தவரோட மலரும் நினைவுகள்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த கதையை நீங்க எங்களுக்கு சொல்லியே ஆகணுமே.
1: சொல்லுங்க,
0: அப்புறம் என்ன நினைச்சு வீட்டுல எதிர்த்த பிறகு?
1: வீட்டுல எதிர்ப்பு, எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்கல. அப்புறம் நான் வந்து, அப்ப அவங்க வந்து சுனி யூனிவர்சிட்டியில கிராண்டிவில வேலை செஞ்சாங்க. அப்புறம் நான் இங்க டிஜே வேலை செஞ்சுட்டு கூட, அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி கிடைச்சி அப்படியே கூட்டிக்கிட்டு
0: அங்க
1: வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அப்பதான் எங்க பாட்டி இருந்தாங்க. இவன் வந்து மூத்தவன், தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. சரி, இவருக்கு வந்து ஒரு நடு வீட்டுல கல்யாணம் பண்ணி அவங்க பெற்றவர்களும் ஆதரவிச்சிருக்கலாம். அவங்க எல்லாம் யாரும் இல்ல,
0: கடைசி வரைக்கும் அவங்க பாக்கவே இல்லையா, இல்ல கல்யாணம் பிறந்து பிள்ளைகள் எல்லாம் பிறந்த பிறகு வந்தாங்களா?
1: இல்ல, அதுக்கு பிறகு நான் பாப்பேன். ஆனா அவங்க எல்லாம் வந்து இல்ல, அதுக்கு முன்னுக்கு அவங்க எல்லாம் வந்து காலமாயிட்டாங்க. ஆமா, காலத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கே அவங்க ரெண்டு பேரும் காலமாயிட்டாங்க.
0: அவங்க யார் ஆதரவுல வளர்ந்தாங்க?
1: அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் மொத்தம் 9 பேரு.
0: அந்த 9 பேரும் வந்து உங்களோட கல்யாணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனா பின் நாட்கள்ல வந்து உங்க மனைவி, அவங்க அக்காமார்கள், தங்கைமார்கள் எல்லாரும் கூட இணைஞ்சிட்டாங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: குடும்பமா எல்லாருமே இணைந்து இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அடுத்து உங்க மனைவிக்காக ஒரு பாடல் கேட்கணும்னா என்ன பாடல் விரும்பி கேட்பீங்க?
1: என்ன பாடல் எனக்கு? அந்த பாடல் நல்லா இருக்கும்.
0: அந்த பாடல் அவங்களுக்காக விரும்பி கேக்குறீங்களா?
1: அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அவங்களுக்காக பாடல் விரும்பி கேளுங்கன்னா, நீங்க உங்களுக்கு பிடித்த பாடலா கேக்குறீங்க?
1: அவங்க எங்க பாடல கேக்குறது அவங்க?
0: சரி, இந்த பாடலாம் அவங்களுக்காக கேக்குறீங்க நீங்க இல்லையா?
1: சரி,
0: அப்படி வச்சுப்போம். நம்ம அந்த பாடலை கேட்டுட்டு வருவோம், அடுத்து பேசுவோம்.

0: நிலைவு வந்து ரெண்டு பேரு பெண் பிள்ளைகள், ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஆம்பளை பையன் உண்டி, அவர் வந்து பேப்பர் காஸ்டல் கம்பெனி, அதுல வந்து கியூசியா இருக்கிறதுக்கு ஒரே பொம்பளை பிள்ளைதான், அதான் பேச்சி.
1: பேரன் பேத்திகள் கூட தான் பெரும்பாலான நேரம் கழியும் உங்களுக்கு வீட்டுல?
0: ஆமா, பெரிய பேரன் அவருக்கு வந்து 20 வயசு, அவரு வேலை செய்யறாரு. ரெண்டாவது பேரன் வந்து அவருக்கு 3ஆம் ஆண்டு படிக்கிறாரு. பேச்சி வந்து தடிக்கா படிக்கிறாங்க. இப்ப அடுத்த வருஷம் 1ஆம் ஆண்டு போறாங்க அவங்க பேச்சி.
1: உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. பொழுதுபோக்குன்னு நான் காலையில 6:10 வெளியாயிருவேன்.
1: தினமும் அந்த நேரத்துல தான் எழுந்திருப்பீங்க?
0: ஆமா, தினமும் 6 மணிக்கெல்லாம் நான் எழுந்திருவேன்.
1: சனி ஞாயிறு கூட?
0: சனிக்கும் கூட வேலை தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அந்த கிளீனர் வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு வேலை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வீடு.
1: ஓ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுப்பு உங்களுக்கு வாரத்துல?
0: ஒரு நாள் விடுமுறை.
1: அது ஏன் 74 வயதிலும் வந்து இந்த ஒரு வாரத்துல 6 நாட்கள் நான் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து எங்க இருந்து வந்தது?
0: ஆமா தம்பி, நான் வேலை செஞ்சு பழகப்பட்டு போனவன். வீட்டுல சும்மா இருக்க முடியாது, சீக்கு வந்துடும் பழக. நம்ம எவ்வளவு நேரம் அப்படியே வேலைக்கு போயிட்டு என்னோட சொந்த செலவுக்கு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். எண்ணெய்க்கு மற்றபடியே வீட்டுக்கும் செலவு காசு.
1: கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு எடுத்து காட்டுனே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமா எங்களை மாதிரி இளம் வயதினருக்கு 74 வயதானாலும் ஓய்வு பெறாமல் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா. அதனால என்றுமே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த பாடலா என்ன பாடல் ஐயா விரும்பி கேட்க போறீங்க?
0: நிழல் போல் வயிறு.
1: அந்த பாடல் ஏன் அந்த பாடல்?
0: அது நல்லா இருக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு. சவுந்தரராஜன் நினைக்கிறேன் சுஷிலா படிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சவுந்தரராஜன், பி சுஷிலா தான்.
1: கண்டிப்பா அந்த பாடலை அடுத்து நம்ம கேட்கலாங்க ஐயா.

0: ராணுவோட இருந்துச்சு.
1: ஆமா,
0: அப்ப வந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு கலப்படம் இருந்துச்சு, ஒளிச்சித்திரம் இருந்துச்சு, அப்புறம் கோடி வீடு ஒண்ணு இருந்துச்சு, பைரவஜி நாராயண அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து காட்சியும் கானம் ஒன்னும் படைச்சாங்க. அப்ப அப்புறம் இசை சொல்லும் கதை கூட இருந்துச்சு. நீங்களாம் வந்து இளைஞர்கள், இப்ப உள்ள இதுக்கு மாதிரி நீங்க பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா அதற்கு ஏத்த மாதிரி நிகழ்ச்சிகளும் போயிட்டு இருக்கு. இப்ப உள்ள இளம் தலைமுறைக்கும் உங்களுக்கும் இந்த மலரும் நினைவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா?
0: நிறைவா
1: சொல்ல என்ன சொல்ல போறீங்க கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும்?
0: எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறதுனாக்கா, என்னுடைய பாடல் நான் கேட்டு இருக்கேன். இந்த காடு வேலை செய்யறவங்க, இந்த ராட்சியில வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு விருந்து கேட்டுக்காரு. உண்மையிலேயே அவங்களும் கேட்டிருப்பாங்களா என்னமோ எனக்கே தெரியாது. இருந்தாலும் இந்த பாட்டை வந்து எல்லாம் விரும்பி கேளுங்க. இதுதான் என்னுடைய இது. ரொம்ப நன்றி தம்பி.
1: நன்றிங்க. நன்றி.

0: இயக்கம் புது மலரே ஏனினும் தயக்கம்.
1: இடம்பெறுவது ஞான சுடர்.
2: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: அன்பிற்குரிய நேயர்களே, முன்னொரு காலத்திலே யமன் தேசத்தின் சன்னாவுக்கு அருகிலே கிராமம் ஒன்றிலே ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாரு. அவருக்கு சொந்தமான பல தோட்டங்களும் விவசாய நிலங்களும் இருந்தது. அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த நல்ல மனிதர் என்ன செய்வார்னா, தனது தோட்டத்துல வந்து அறுவடை செய்து அதை மூன்றாக பிரிச்சிருவார். முதலாவது பங்கு என்ன செய்வார்னா, தன்னுடைய முதலீட்டாக மீண்டும் பயிரிடுவதற்காக வைத்துக்குவார். இரண்டாவது பங்கு என்ன செய்வார்னா, அடுத்த அறுவடை காலம் வரைக்கும் தானும் தன்னுடைய குடும்பமும் உண்பதற்காக வைத்துக் கொள்வார். மூன்றாவதாக ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியை என்ன செய்வார் என்றால், அதை மூன்றாவது பகுதியை ஏழை எளியவர்களுக்கு தர்மமாக கொடுத்துருவார். இவர் இப்படி செய்யறதுனால அவருடைய சொத்துக்கள் வந்து குறையவே இல்லை. நாளுக்கு நாள் இந்த சொத்து என்ன செஞ்சது, அதிகரித்துக் கொண்டேதான் போனது. நாட்களும் நகர்ந்து கொண்டே போது பெரியவர் வயசாகி மரணமாயிட்டார். ஆக அவருக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் அந்த சொத்துக்கு வாரிசு ஆயிட்டாங்க. அப்ப சில நாட்கள் கழித்து பாக்குறாங்க, அவங்களுடைய தோட்டம் வந்து நல்ல விளைச்சல் வந்து பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்குகின்றது. விவசாய பயிர்கள் எல்லாம் அமோகமாக விளைந்து காணப்படுகின்றது. இந்த மூன்று சகோதரர்களும் என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்ந்து இந்த அறுவடையை என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த மூன்று பேர்ல இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த மகன் என்ன செய்யறாரு, நம்முடைய பாப்பா என்ன செஞ்சாரு அதே போல நாம செஞ்சிருவோம். முதல் பங்கை வந்து என்ன செய்வோம், முதலீட்டுக்கு வச்சுக்குவோம். இரண்டாவது பங்கை வந்து நம்முடைய குடும்ப தேவைக்கு வச்சுக்கிறோம். மூணாவது பங்கை ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மூத்தவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல, நான் அதுக்கு உடன்பட மாட்டேன். இந்த பூமி நம்முடையது, இந்த பயிர் நம்முடையது, இதுல என்ன ஏழைகளுக்கு என்ன பங்கு இருக்குது, இதுல யாருக்குமே பங்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இளையவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த தோட்டம் இதன் கனிகள் எல்லாம் நம்முடைய முயற்சியால அறிவால உருவானது, ஏன் நாம இத மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா உபதேசம் பண்ணார்ல, அவர் சொல்றாரு, தம்பி நீ சொல்றது தவறு, அல்லாஹ்விட மன்னிப்பு கேளு. நம்மால நம்ம அறிவால வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு பழத்தை கூட நம்மளால படைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது விதைய மட்டும்தான் நம்ம நட்டோம், இதற்கு நீர் வழங்கி அதை வளர செஞ்ச வந்து அல்லாஹ் தஆலா தான். ஏழைகள் வந்து அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்குரியதை நாம தடுக்க கூடாது. நமக்கு தந்த அல்லாஹ் அதை தடுத்து கொள்ளவும் ஆற்றலுடையவன். அதனால வந்து ஏழைகளுக்கு கொடுக்கறதை தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இரண்டாவது தம்பி சொன்னாலும் கூட இந்த இளையவருடைய அந்த கடைசி தம்பியுடைய கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முடிவு செய்யறாங்க யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, உடனே இன்னைக்கு வெள்ளனையே நாம் படுத்துருவோம், நாளை காலையிலே நாம எழுந்துச்சு ஏழைகள்லாம் வர முன்னாடியே அறுவடை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே போல இவங்க வந்து காலையிலே வந்து பாக்குறாங்க, பேர் அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கின்றது. என்ன என்று சொன்னா, எப்படி அவங்களுடைய பழங்கள் எல்லாம் பழுத்து கனிகள் எல்லாம் தொங்கி கொண்டிருந்ததும், பச்சை பசேல் என்று அந்த தோட்டம் இருந்ததும், ஆனா எல்லாமே காய்ந்து கருகி போயிருக்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க நேரத்தில் தான் அந்த இரண்டாவது மகன் சொன்னான், அப்போதே சொன்னேன்ல கேட்டீங்களா, இப்ப என்ன நினைச்சிச்சு பாத்தீங்களா, ஏழைகளுக்குரியதை நாம கொடுக்காம தடுத்தது காரணமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டான். நாம நன்றி செலுத்தினால்தான் அவன் அதிகமா தருவான், கொடுப்பதால நமக்கு எதுவும் குறைந்து விடாது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்போதான் மூத்தவரும் இளையவனும், யாழ்லா நீ நிச்சயமாக பரிசுத்தமானவன், நிச்சயமாக நாங்க தான் எங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம் என்று கூறி பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ஆக மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். என்றாலும் பூத்து குலுங்கிய அந்த தோட்டம் கரிந்து போய்விட்டதே, அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லையே அல்லவா. நிச்சயமாக எங்கள் இறைச்சகன் வந்து இதைவிட மேலானது எங்களுக்கு தருவான் என்று நம்பினாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய மறுத்தவர்களை அல்லாஹ் இப்படி சோதித்தான் என்பதை தன்னுடைய அல் குர்ஆனிலே 68வது அத்தியாயத்தில 17வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இதை பற்றி குறிப்பிடுகின்றான். யார் ஒருவர் வந்து வாரி வழங்குகிறார்களோ நிச்சயமாக அவருடைய செல்வம் குறைவதில்லை என்பதை நாம் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அதே போல கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது போல என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பகுதியை மற்றவர்களுக்காக நாம் ஒதுக்கி உதவி செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு எல்லாவித வளங்களையும் தருகின்றான். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களுடைய அடக்குமுறை ஆகிய அனைத்தையும் மட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து இம்மை மறுமை இரண்டிலையும் அருள் புரிவாயாக.
2: நேர்களி, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
5: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. நாளைக்கு பொது விடுமுறை, எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா போகணும்னு சொல்லி மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி, சலாம் மலேசிய மடானி. நாளைய நாள் அனைவருக்கும் சிறப்பான, மகிழ்ச்சியான, உற்சாகமான ஒரு நாளா இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.

0: ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் சைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 ஒரு மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.
1: Dilip Varma, Psycho Mantra.

0: Never hammer, uchi never hammer.
1: No ma, no ma, no ma, no ma.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திடணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: நாளைக்கு
2: காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
1: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
2: இப்படிக்கு

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களும் உலக பொருளாதார சூழலும் எரிசக்தி விநியோக சங்கிலிக்கு அழுத்தம் கொடுத்த போதிலும் நாட்டின் பெட்ரோல் டீசல் கையிருப்பு தற்போது போதுமானதாகவே உள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். இதனிடையே மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள், அப்பாவி மக்களின் உயிரை பறிக்கும் திருகூர்தி தாக்குதல்கள் உள்ளிட்ட இஸ்ரேல் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் அங்கு அமைதியை எட்டும் நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளது. ஈரான் அதிபர் டாக்டர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய டாக்டர் அன்வார் அவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள இஸ்லாம் சமூகத்தினருக்கு உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடீன் நசுத்தியன் இஸ்மாயில் ஹஜி பெருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த தியாக திருநாள் எடுத்துணர்த்தும் எளிமையை உய்த்துணருமாறு அவர் முஸ்லிம் சமூகத்தினருக்கு அழைப்பு விடுத்தார். அதேவேளை ஹஜ் கடமையை நிறைவேற்றும் மலேசிய யாத்ரீகர்கள் வெற்றிகரமாக அதனை முடித்து பின்னர் பாதுகாப்பாக நாடு திரும்ப தாம் பிரார்த்திப்பதாக அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். நாட்டின் பல்லின பன்முக கலாச்சார சமூகம் உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கும் பன்னாட்டு வணிக உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் முக்கிய பொருளாதார சாதகமாக விளங்குவதாக தொழில்முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். காசாவில் அமாஸ் தரப்பின் ஆயுத பிரிவின் புதிய தளபதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கு சில நாள்களுக்கு முன்புதான் இவரது முன்னோடி இதே போன்றதொரு தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அதிகரித்து வரும் சிறார் வன்முறையை தொடர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் புதிய சிறார் பாதுகாப்பு சட்டவரைவை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக பிரதமர் செபஸ்தியன் லெகோனோ தெரிவித்துள்ளார். மேலும் சிறாருடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து தரப்பினரின் முறையான பின்னணியை இந்த புதிய சட்டம் அறிமுகப்படுத்தும் என லெகோனோ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விளையாட்டு. பிரெஞ்சு லீக் கார்பந்து. நேற்று நடைபெற்ற பிளே ஆஃப் முதல் தகுதிச் சுற்றுப் போட்டியில் செயின்ட் எத்தியன் அணியும் நீஸ் கோலின்றி ஆட்டத்தை முடித்துக் கொண்டன. இதன் இரண்டாவது சுற்று ஆட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று ஜுல்ஹஜ் பிறை 10, அதாவது ஹஜ் பெருநாள். இவ்வினிய வேளையில் நேயர்கள் யாவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துகள். இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை ஹாரி அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஜீபுர் ரஹ்மான் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரத்துல் கௌசருடன் தொடக்கம் செய்வோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன்.
2: بسم الله الرحمن الرحيم.
3: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். எனவே உம் இறைவனுக்கு நீ தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன்.

நேர்களே, அரஃபா தினத்தின் சுபுஹு வக்து தொடங்கி தொடர்ந்து 23 வக்துகளின் தொழுகைக்கு பிறகும், அதாவது ஜுல்ஹஜ் பிறை 13 அசர் தொழுகை நேரம் வரையில் தக்பீர் ஓதுவது சிறந்த அமலாகவும் கடமையாகவும் உள்ளது. ஆகவே நாமும் தக்பீர் ஓதுவோம். வாருங்கள்.

நேர்களே, ஹஜ் பெருநாள் எனும் பொழுது இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் புதல்வர் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை கட்டளைக்கிணங்க அறுத்து பலியிட துணிந்த சம்பவம்தான் நமக்கு சற்றென்று நினைவிற்கு வரும். அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்ற தம் மகனை பலியிட நெருங்கிய போது அல்லாஹ் அதை தடுத்து ஆட்டை பலியிட கட்டளையிட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணம் மற்ற அனைவரும் இன்றளவும் ஏன் கியாம நாள் வரையிலும் ஆடு, மாடு, ஒட்டகை இது போன்ற பிராணியினை பலியிட கட்டளையிட்டான். அக்கட்டளைக்கு இணங்கவே நாம் இப்புனித நாளில் குர்பான் கொடுக்கிறோம்.

நேர்களே, குர்பானியின் மாமிசமோ அல்லது அதன் இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. மாறாக நம்முடைய இறை அச்சமே அவனை அடைகிறது. குர்பானி என்பது ஈதுல் அதஹா தொழுகைக்குப் பிறகு கொடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த குர்பானி பரிபூர்ணமடையும்.

நேர்களே, தியாக திருநாளாம் ஹஜ்ஜு புறநாளை வெறுமனே கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்ளாது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜிரா அவர்களின் தியாக சரித்திரத்தை நினைவு கூர்ந்து நாமும் இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெற நம் வாழ்வில் தீனுக்காக, இபாதத்துக்காக, குடும்பத்திற்காக, உற்றார் உறவினருக்காக, சமூகத்திற்காக தியாக செயல்களை செய்திடல் வேண்டும். அர்ப்பணிப்புகள் இல்லாது எதனையும் சாதிக்க முடியாது. நம் லட்சிய தேடல் உலகளவில் நின்றுவிடுவதில்லை, அதையும் தாண்டி மறுமையின் மாஷர் மைதானம் வரை தொடரக்கூடியது. இதுவே விவேகமாகும்.

0: நல்லது நேயர்களே, பெருநாள் என்பது மகிழ்ச்சியான திருநாள். குடும்பத்தினர் உற்றார் உறவினரோடு இறைவன் இட்ட கட்டளைகளை முறையே நிறைவேற்றி முழுமனதாய் பெருநாளை கொண்டாடுவோம். மீண்டும் நேயர்கள் யாவருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, இன்று நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
3: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

ஹஜ் பெருநாள் இன்று. இந்த திருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம் அன்பர்களுக்கும் இனிய வாழ்த்து. பொது விடுமுறையும் கூடுங்க. அலாரம் இல்லாமலே விழிக்கும் ஒரு நாள், காலை அவசரமில்லாத ஒரு நாள். குடும்பத்தோடும் நினைவுகளோடும் சிறப்புகளோடும் சேரும் நேரம் தான் இந்த பொது விடுமுறை. நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? இந்த இனிய காலை நேரத்தில் உங்கள் மனசுக்கு புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், முகத்தில் சிரிப்பு வர வரைக்கும் பேச்சுக்கள், இது எல்லாமே உங்களுக்காகவே கொண்டு வருகின்றது. வணக்கம் மின்னல், வணக்கம் மின்னலோடு இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரேசா லசாரு. ஆமாங்க, இன்றைய நாளானது உங்களுக்கு மிக ஒரு நல்ல நாளாக அமையணும். அதுவும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, வைகாசி திங்கள் 13 நாள், 2026 மே 27 புதன்கிழமை இன்று.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து சைட் எல்போ டு நீ அப்படின்ற ஒரு ஒர்க் அவுட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா, நம்மளோட கைகள் ரெண்டையும் வந்துட்டு நம்மளோட தலைக்கு பின்னாடி வச்சுட்டு நம்ம கைகளோட முட்டியும் காலோடைய முட்டியும் வந்து தொடரா மாதிரி நம்ம அதை வந்து மேலும் கீழுமா நம்ம செய்யணும். சரியா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஏறக்குறைய வந்து 30 ரேப் நம்ம செய்யணும். ஓகே, 30 தடவை 4 செட் நம்ம செய்யணும். ஓகே, இது வந்து நம்மளோட லவ் ஹேண்டல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயிற்று பகுதியில் சைட்ல இருக்கிற அந்த கொழுப்புங்களை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு ஒர்க் அவுட்டோட கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

நெஞ்சமும் உண்டு நேர்மையும் உண்டு, இதை கொண்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இலக்கை நோக்கி நமக்கான நேரம் அமையும் போது அது கட்டாயம் நடந்தே தீரும். அதனால இப்போ நடக்கல அப்படின்னு சொல்லும் போது மனம் தளரவும் வேண்டாம், கொஞ்சம் கூட கவலைப்படலாம் வேணாம். அது நமக்கானது அப்படின்னா எப்படியாவது நம்மிடம் வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லையா, பாதிலேயே கொடுத்தவரை எடுத்துப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி இலக்கு இலக்கு இலக்கு தான் முக்கியங்க. ஸ்ரீவாங்க, இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பர்ல முதல் பக்கத்துல வெளிவந்திருக்கின்றது, அனைத்துலக காமன்வெல்த் சதுரங்க போட்டி தமிழ் பள்ளி மாணவன் சாதனை. நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். தமிழ் பள்ளியில் பயின்ற மாணவர் ஒருவர் அனைத்துலக செஸ் அதாவது சதுரங்க போட்டியில் இரண்டாவது தடவையாக தங்கப்பதக்கத்தை வென்று மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் உள்ள கலுத்ரா நகரில் கடந்த மே 15 தொடங்கி 2026 காமன்வெல்த் மண்டல நாடுகளின் சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதுல மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, கென்யா, சிங்கப்பூர், பிரிட்டன் உட்பட ஏராளமான நாடுகளைச் சேர்ந்த 100 வீரர்கள் கலந்து கொண்டனர். 18 கீழ்ப்பட்டவர்களுக்கான ஆடவர் போட்டியில் மலேசிய வீரர் நிரேஷ்குமார் சிவகுமார் தங்கப் பதக்கம் வென்றிருக்கின்றார். நிரேஷ், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. வாய்ப்பிருந்தால் சந்திக்கலாம். அடுத்ததாக மக்கள் ஒசை நாளிதழ் செய்தியை பார்க்கலாம். ரான் 95 பெட்ரோல் 1.99 காசாகவே நீடிக்கும் பிரதமர் சொல்லியிருக்கிறார். நாட்டில் எண்ணெய் விநியோகம் தொடர்ந்து சீராகவே உள்ளது என்று மலேசியர்களுக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நேற்று மீண்டும் உத்தரவாதம் அளிச்சிருக்கிறாரு. அதனால யாருமே கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தற்போது புவிசார் அரசியல் பதற்றம் நீடிக்கின்ற போதிலும் ரான் 95 பெட்ரோல் விலை தொடர்ந்து 1 1.99 காசாகவே நீடிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்திருக்கின்றார். மலேசியா இதுவரை போதுமான அளவு எண்ணெய் விநியோகத்தை பெற்று வருகிறது. டீசலும் இதில் அடங்கும். இணைய பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. புதிய அனைத்துலக மலேசிய கடப்பிதழ் பயன்பாடு பின்னர் அறிவிக்கப்படும். தற்போது இதற்கான தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. June 1 தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த புதிய அனைத்துலக மலேசிய கடப்பிதழ் பயன்பாடு கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. யாருமே அவசரப்பட்டு இல்ல கடப்பிதழை மாத்தணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ அது பயன்பாட்டில் இருந்ததுன்னா முதல்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். பின்னர் அதற்கான தேதியை நமக்கு அறிவிப்பாங்க. அதற்கு பிறகு கட்டம் கட்டமாக நாம முகப்பிடங்களுக்கு சென்று அதை மாற்றிக்கொள்ளலாங்க. இதோடு சேர்ந்து நிறைய விடுமுறை கால செய்திகளும் உங்களுக்காக இடம்பெற்றிருக்கின்றன. இணைந்திருங்கள். இது வணக்கம் இந்தோ.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு கிராமத்தில் சின்ன பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. அந்த பள்ளியில் இருந்த தமிழ் ஆசிரியர் பாடங்களை வகுப்பறைக்குள் நடத்துவதை விட மரங்கள் நிறைந்த மைதானங்களிலும் இயற்கை சூழ்ந்த இடங்களிலும் தான் அதிகமாக சொல்லித் தருவார். அவர் பாடம் சொல்லும் விதம் மாணவர்களின் மனதில் ஆழமாக பதியும். ஒரு நாள் ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் ஆற்றங்கரை ஓரமாக அழைத்து சென்றார். அங்க போய் அமைதியாக நின்ற அவர், வாழ்க்கையில் வரும் அனைத்தையும் கடந்து ஜெயிக்கிற மனிதன் தான் உண்மையான சாதனையாளன், அதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டின் மூலமா பார்ப்போம் என்று சொன்னார். கொஞ்ச நேரம் அவர் அமைதியாக இருந்தார். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. மாணவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஒரு படகு வேகமாக ஆற்றில் சென்று கொண்டிருந்தது. ஆசிரியர் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி மாணவர்களை பார்த்து, நீங்க என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார். மாணவர்கள், ஒரு படகு ஆற்றில் போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஆசிரியர் மறுபடியும், வேறு என்ன பார்த்தீர்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். மாணவர்கள் எல்லாரும் குழப்பமடைந்தார்கள். ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியாமல் நின்றார்கள். அப்போது ஆசிரியர் சிரித்துக் கொண்டே சொன்னார், படகை சுற்றி தண்ணீர் இருந்தாலும் அது மிதந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே தண்ணீர் படகுக்குள்ள போனால் என்ன ஆகும்? மாணவர்கள் உடனே, படகு மூழ்கிடும் ஐயா என்று சொன்னார்கள். அதற்கு ஆசிரியர் சொன்னார், அதே போலதான் நம் வாழ்க்கையும். இன்பம், துயரம், கஷ்டம், ஏமாற்றம் எல்லாமே வாழ்க்கையை சுற்றி இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் இவற்றை தன் மனதுக்குள்ள அதிகமாக ஏற்றிக்கொள்ளாமல் தைரியமாக அனைத்தையும் கடந்து முன்னேறுகிறானோ அவனே உண்மையான சாதனையாளன். ஆசிரியர் சொல்வதும் சரிதானே. கஷ்டங்கள் வாழ்க்கையை சுற்றி இருப்பது தவறல்ல. ஆனால் அந்த கஷ்டங்கள் நம் மனதை மூழ்க விடாமல் பாதுகாப்பதுதான் முக்கியம். மனதை பலமாக வைத்துக் கொண்டால் எந்த சூழ்நிலையும் நம்மை கீழே தள்ள முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறுகிறவனை வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக தேடி வரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலா.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே. மனசு சரியில்லையா?
3: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

0: நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது, பிரதமர் உறுதி. ஹஜ் பெருநாள் தியாகத்தின் மதிப்பை உய்த்துணர வேண்டும், தலைவர்கள் அழைப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பொங்குழலி வீரன். நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு தற்போது போதுமானதாகவே உள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களும் உலக பொருளாதார சூழலும் எரிசக்தி விநியோக சங்கிலிக்கு அழுத்தம் கொடுத்த போதிலும் இந்நிலை நீடிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த போர் பதற்றத்தால் எரிபொருள் விலை உலக சந்தையில் கிடுகிடுவென அதிகரித்திருந்தாலும் நாட்டில் செயல்பாட்டில் இருக்கும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை பெற்ற RON 95 பெட்ரோலுக்கான விலை அரசாங்கம் 1 ரிங்கிட் 99 சென் என நிலை நிறுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக சில நாடுகள் விநியோக தடைகளை எதிர்கொள்ளும் போது எரிபொருள் விநியோகம் எப்போதும் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதில் சிறந்த பன்னாட்டு உறவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர், கடந்த ஏப்ரல் முதல் அதிகரித்து வரும் வேலை இழப்பு சிக்கலுக்கு தீர்வு காண அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். நிலைமையை மேம்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக இளையோருக்கு மாற்று வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் M10 கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். புதிய முதலீடுகளுக்கும் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கும் இடையே குறிப்பாக நாட்டின் சில முதன்மை தொழில்துறை பகுதிகளில் ஒருமித்த செயல்பாடு இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றார் அவர். இவ்வேளை நாட்டிற்கு சிறந்த எதிர்காலத்தை கட்டமைக்கும் பொருட்டு பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதில் தியாகத்தின் மதிப்பையும் மிதமான போக்கையும் கடைபிடிக்குமாறு முஸ்லிம்களுக்கு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்நாள் தியாகம், நேர்மை, பக்தியை எடுத்துரைக்கும் வேளை, நம்பிக்கையை ஆழப்படுத்தி அன்பை வலுப்படுத்தி ஒன்றுபட்ட அமைதியான வளமான சமூகத்தை உருவாக்க உதவுகிறது என முகநூலில் பதிவிட்டுள்ள ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு நிலவரத்தில் மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள், அப்பாவி மக்களின் உயிரை பறிக்கும் திருகூர்தி தாக்குதல்கள் உள்ளிட்ட இஸ்ரேல் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் அங்கு அமைதியை எட்டும் நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளது. ஈரான் அதிபர் டாக்டர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வன்முறைகள் மனு குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் பன்னாட்டு சட்டங்கள் மீறியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். மேலும் மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கு அரசதந்திரமும் அணுக்கமான ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள இஸ்லாம் சமூகத்தினருக்கு அமைச்சரவை உறுப்பினர்கள் ஹஜ் பெருநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்த தியாக திருநாள் எடுத்துணர்த்தும் எளிமையை உய்த்துணருமாறு உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் முஸ்லிம் சமூகத்தினருக்கு அழைப்பு விடுத்தார். அதேவேளை ஹஜ் கடமையை நிறைவேற்றும் மலேசிய யாத்ரீகர்கள் வெற்றிகரமாக அதனை நிறைவு செய்து பாதுகாப்பாக நாடு திரும்ப தாம் பிரார்த்திப்பதாக அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். மேலும் இந்நாளில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அனைவரும் அனுபவிக்கும் வகையில் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு அல்லது உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவளிப்பது முக்கியம் என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசர் முகமது அலி எடுத்துணர்த்தினார். இந்நாள் வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, மாறாக தியாகத்தின் உண்மையான பொருளை எடுத்துணர்த்தும் வகையில் இந்நாள் அமைவதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் கூறினார். நாட்டின் பல்லின பன்முக கலாச்சார சமூகம் உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கும் பன்னாட்டு வணிக உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் முக்கிய பொருளாதார ஆக்க நிலையாக விளங்குவதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். எனவே குறிப்பாக போட்டி மிகுந்த உலக பொருளாதார சூழலில் மலேசியா கொண்டுள்ள பன்முகத்தன்மை பலவீனமல்ல, மாறாக அது நாட்டின் தனித்துவத்தை எடுத்துரைக்கும் பலம் என்று அவர் கூறினார். அதிகரித்து வரும் நிலையற்ற உலக பொருளாதார காலகட்டத்தில் பன்முகத்தன்மை வாய்ந்த சமூகத்தின் நன்மைகள் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கும் வியூக புவியியல் நிலைக்கும் வலு சேர்ப்பதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டுள்ளார். ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ ஐ செயல்படுத்துவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் அம்மாநிலத்தின் புறநகர் பகுதிகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வியூக நடவடிக்கை பன்னாட்டு சிறப்பு மண்டலத்திலிருந்து கிடைக்கும் பொருளாதார பலன்கள் நகரங்களில் மட்டுமல்லாமல் புறநகர் சமூகங்களையும் போட்டித்தன்மை வாய்ந்த மதிப்புச் சங்கிலியாக வலுப்படுத்துவதை உறுதி செய்ய வழிவகுக்கும் என்று பகனான சட்டமன்ற உறுப்பினர் தாங் யங்மெங் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: காசாவில் அமாஸ் தரப்பின் ஆயுத பிரிவின் புதிய தளபதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கு சில நாள்களுக்கு முன்புதான் இவரது முன்னோடி இதே போன்றதொரு தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை அமாஸ் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் காசாவின் மீட்பு சேவை அமைப்பு அந்நகரின் மேற்கு பகுதியின் ரிமால் வட்டாரத்தில் அந்த யூதப்படை நடத்திய வான் தாக்குதலில் குறைந்தது 3 கொல்லப்பட்ட வேளை 20 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட ஈரான் மீதான தாக்குதலில் நாடு தழுவிய அளவில் இணைய சேவைகள் முழுமையாக முடக்கப்பட்டிருந்தன. அதனை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக ஈரான் துணை அதிபர் முகமது ரிசா ஆரிஃப் தெரிவித்தார். கட்டற்ற சீரமைக்கப்பட்ட இணைய அணுகலை வழங்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட அவர், ஈரானிய மக்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்ற பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவை புதிய கடல்சார் பாதுகாப்பு, முக்கிய கனிம வளங்கள் தொடர்பான புதிய ஒத்துழைப்பை அறிவித்துள்ளன. இதன் மூலம் சீனாவின் சந்தேக பார்வைக்கு உள்ளாகி இருக்கும் குவாட் கூட்டமைப்பு மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோ பங்கேற்றார். இக்கூட்டத்தில் முக்கியமான கனிம வளங்களின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவதற்காக அதன் உறுப்பு நாடுகள் இணைந்து அரசு தனியார் மூலமாக 20 பில்லியன் டாலர் நிதியை திரட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த 4 நாடுகளின் திட்டங்களை அடையாளம் காண்பதும் அடங்கும் என அந்த கூட்டமைப்பு கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளது. பிரான்சில் அதிகரித்து வரும் சிறார் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் நோக்கில் அதன் அரசாங்கம் புதிய சிறார் பாதுகாப்பு சட்ட வரைவை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக பிரதமர் செபஸ்தியன் லெகானோ தெரிவித்துள்ளார். இதனிடையே சிறாருடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து தரப்பினரின் முறையான பின்னணியை இந்த புதிய சட்டம் அறிமுகப்படுத்தும் என லெகானோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஏராளமான பெற்றோர்களும் கல்வியாளர்களும் நிபுணர்களும் தேர்தல் அதிகாரிகளும் நீண்ட காலமாக இதுகுறித்த கவலையை வெளிப்படுத்தி வருவதாக அவர் கூறினார். பிரான்ஸ் நாட்டின் பல பாலர் பள்ளிகளிலும் ஆரம்ப பள்ளிகளிலும் பெரிய அளவிலான சிறார் வன்கொடுமைகளை அந்நாட்டு அதிகாரிகள் எதிர்கொண்டு வரும் வேளையில் இந்த புதிய சட்டம் வரையப்பட்டுள்ளது. விளையாட்டு ரோலண்ட் காரோஸ் பிரெஞ்ச் பொது டென்னிஸ் போட்டி. உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள டென்னிஸ் நட்சத்திரம் ஜெனிக் சின்னர் நேற்று நடைபெற்ற தனது தொடக்க ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். அவர் 6-1, 6-3, 6-4 என நேர் செட்களில் பிரெஞ்சு வீரர் கிளமென்ட் தாபோரை வீழ்த்தினார். சின்னருக்கு இது 30வது தொடர் வெற்றியாகும். நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது, பிரதமர் உறுதி. ஹஜி பெருநாள் தியாகத்தின் மதிப்பை உய்த்துணர வேண்டும், தலைவர்கள் அழைப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று 1966 இன்றைய நாளில் மலேசியாவுக்கு நல்லெண்ண வருகை மேற்கொண்டிருந்த இந்தோனேசிய ஆயுதப்படை உயரதிகாரிகள் என்மறை பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் கிட்டா அலுஸ்தா ரூமா மிர்டெகாவில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மலேசியா உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட மலேசியா இந்தோனேசியா உரசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி தூதர்களாக அவர்கள் வந்திருந்தனர். இந்த நல்லெண்ண குழுவை இந்தோனேசிய ராணுவ தலைவர் சுஹார்த்தோ அனுப்பியிருந்தார். இது 1966 May 30 பேங்காக்கில் மலேசிய இந்தோனேசிய அமைதி கலந்துரையாடலின் வெற்றிக்கான தொடக்க அறிகுறியாக கருதப்பட்டது. மதிய உணவுக்கு பிறகு துங்கு அப்துல் ரஹ்மான் அக்குழுவினருக்கு விடையளித்தார். அவர்கள் கடாக் பலபத்தாசில் அரச மலேசிய விமானப்படை தளத்தில் இருந்து தாயகம் புறப்பட்டனர். தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: புதன் கிழமை வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கிறோம். ஹஜ் பெருநாள் இன்று மற்றும் பள்ளி விடுமுறையும் கூட. அதனால மே 22 முதல் ஜூன் 2 வரையிலான காலகட்டத்தில் தலைநகரில் இருக்கிற நெடுஞ்சாலைகளுக்கும் நாட்டில் இருக்கும் முக்கிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எல்லாம் சொந்த ஊர்களுக்கு கிளம்பி கொண்டிருப்பாங்க. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்க கிளம்பலாங்க. நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வாகன ஓட்டிகள் தங்களின் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்று நெடுஞ்சாலை நிர்வாக நிறுவனமான EFA பிரைம் பர்ஹாட் வந்து ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. கூடவே எப்போதும் இவங்க இந்த மாதிரியான பெருநாள் நீண்ட விடுமுறை காலகட்டங்களை டிராவல் டைம் அட்வைசரி அதாவது பயண நேர ஆலோசனைகளை வெளியிடுவாங்க. அதை பின்பற்றி நம்ம திட்டமிட்டு பயணத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய பயணத்துல போக்குவரத்து நெரிசலை முடிந்த அளவு நாம தவிர்க்கலாம். சாலை போக்குவரத்து துறை JPG மே 24 முதல் 31 தேதி வரை நாடு தழுவிய அளவில் 2026 ஹரிராயா ஹைதில் சிறப்பு சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. எனவே இதுல நாடு முழுவதும் 287 அமலாக்க அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர், பணியில இருக்கிறாங்க. எங்கிருந்தாலும் பயணிக்கும் போது பாதுகாப்பு குறிப்பாக சாலை விதிமுறைகளை கடைபிடித்தல் அவசியமான ஒன்று. தொடர் விடுமுறை காலம் விழா காலங்களில் தான் நம்ம விபத்துகளை அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா. முடிந்தளவுக்கு இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நாம பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா. அந்த பயணத்தில் உங்களுக்கு துணையாக நாங்களும் வருகின்றோம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? TVET கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு TVET தான். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் CQTech TVET காலேஜ், 01 3 3 3 1 0 4 5 6. கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
2: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
3: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒளிவீங்க?
2: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
4: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
3: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
2: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
3: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
2: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
4: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: இனி மின்னல் FM இல் ஹிந்தி பாடல்களை

பயணத்துல இருக்கீங்களா? பாதுகான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். கூடவே அழைத்து எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எங்கிருந்து எங்க நீங்க பயணத்தை மேற்கொள்றீங்க? இந்த விடுமுறையை எப்படி நீங்க பயனுள்ள வழியில் கழிக்க திட்டமிட்டிருக்கீங்க? அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3228255733 அல்லது 4768 என்ற எண்களுக்கு நீங்க உள்ளூர்லயே இடங்களை சுற்றி பார்க்கலாம்னு திட்டமிட்டிருக்கீங்களா? வரலாற்று பூர்வமான இடங்கள் நிறைய இருக்கின்றன மலேசியாவில். இந்த மழைக்காலத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், வெயிலையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். உட்புற பகுதிகளில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய நல்ல நல்ல இடங்கள் நம்ம நாட்டிலேயே இருக்கு. அதுவும் இந்த ஆண்டு 2026 மலேசியாவிற்கு வருகை புரிவதற்கான ஆண்டும் கூட. எனவே என்ன திட்டங்கள் இந்த விடுமுறைக்கு? அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: முடிச்சிருவீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சில தொடர் விடுமுறைகளாக இருக்கின்றது. வீட்டில் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம் சற்று முன்பதாக சொன்னோம். இதற்கிடையில மலேசியாவில் நிறைய நிறுவனங்கள் இலவசமாக பயிற்சி திட்டங்களை இளைஞர்களுக்கு வழங்குறாங்க. அந்த வகையில ஏயோன் இருக்கு இல்லையா, இது இளைஞர்களின் நம்பிக்கை தன்னம்பிக்கை இதெல்லாம் வளர்க்கறதுக்காக, குறிப்பாக எஸ்பிஎம் முடிந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனை கூட இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு ஆலோசனை வழிகாட்டுதல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏயோன் யூத் எம்பவர்மெண்ட் ஸ்டெப் அப் பூத் கேம்ப்ல நீங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம். முழுக்க முழுக்க இந்த பூத் கேமானது, இந்த முகாம் இலவசம் தாங்க. இதுல கலந்து கொள்ளும் இளைஞர்களுக்கு 16-20 வயது இருக்க வேண்டும். நிச்சயமா வாழ்க்கையில இவங்க நல்லதொரு வேலை தொழில் முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்கு. எல்லா பள்ளியின மக்களும் இதுல கலந்து கொள்ளலாம். குறிப்பாக தனித்து வாழும் தாய்மார்களின் பிள்ளைகள், B40 பிரிவினர், கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். முற்றிலும் இலவசம். இதுல கலந்து கொண்டவர்களுக்கு அவங்க வந்து சான்றிதழும் வழங்குறாங்க. அதாவது 2 June to 5 June வரைக்கும் 4 நாட்கள் இந்த பயிற்சி முகாம் அவங்களுக்கு நடத்தப்படுகின்றது. மேற்கொண்டு விவரங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளணும் நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக 01-3-6-2-6-1-6-2 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யலாம். அல்லது AEON Rumaj 2026 என நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டுல இளைஞர் இருந்தாங்கன்னா கட்டாயம் சொல்லுங்க. இலவசமான பயிற்சி திட்டம் முழுக்க முழுக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த 4 நாட்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சிகளாக இருக்கட்டும், நடவடிக்கைகளாக இருக்கட்டும்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
2: தமிழுக்கு மனம் என்று இன்ப தமிழ் வாழ்வுக்கு நேரும் இந்த
1: இலக்கியம் பேசுவோம்.
0: அமுதே தமிழே
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
2: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க

0: தானே உங்கள் ஆசை? இப்படியே இருக்கட்டும். ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அடுத்த மாதம் 16 தொடங்கி தனியார் வாகனங்களின் உரிமையாளர் மாற்றத்திற்கான 8 புதிய வாகன ஆய்வு மையங்கள் PPKM செயல்படவுள்ளன. பொதுமக்கள் திறன் வாய்ந்த தரமான வாகன பரிசோதனை சேவைகளை பெறுவதற்கு இந்நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தாா்.